0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. கிருஷ்ணசாகர் அணையின் சிற்பி என அழைக்கப்படும் இந்திய பொறியாளர் சர் எம் சர்வேஸ்வரர் ஐயா அவர்கள் புகழ்பெற்ற இந்திய பொறியாளர். தன்னுடைய வேலை காரணமா ஒரு முறை சிக்காகோவிற்காக பயணம் போறாரு. அங்க போய் ஒரு பயணியர் விடுதியில தங்கி இருக்காரு. தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடியவும் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய சூழல். அந்த நேரத்துல சிக்காகோவில இருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பொருள் வாங்க போறாரு. அப்போ அந்த பொருள் அந்த கடையில இருப்பு இல்ல. உடனே அது தயார் செஞ்சு கேக்குறாரு. 2-3 நாட்கள் அவகாசம் கேக்குறாங்க கடையில இருக்கிறவங்க. அவகாசம் கொடுக்கறேன், ஆனா நான் கேட்டதுக்கு 1 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தா நீங்க குறிப்பிடக்கூடிய டாலர்ல இருந்து 1 டாலர் அதிகமாவே கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ 200 நாட்கள் முடிஞ்சதும் அந்த பொருளை வாங்குறதுக்காக போறாரு. வாக்குறுதி கொடுத்த மனிதர் கடையில இல்ல, ஆனா பொருள் தயார் நிலையில இருந்தது. ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு நம்ம இந்திய பொறியாளர். உடனே என்ன பண்றாரு, வாக்குறுதி கொடுத்தது போலவே 1 டாலர் அதிகமா கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த கடையுடைய முதலாளி கடைக்கு வந்துட்டாரு. பொருள் காணாம போயிருக்கிறதையும் பொருளுக்கான தொகையில 1 டாலர் அதிகமா கிடைச்சிருக்கிறதையும் கேக்குறாரு. உடனே அந்த மனிதரை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடுறாரு. அவர் எந்த வண்டியில வந்தாரு, எங்க தங்கி இருக்காரு, இதெல்லாத்தையும் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு சர்வேஸ்வர ஐயாவை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய், ஐயா இந்தாங்க, இந்த பொருளுக்கு 1 டாலர் பணம் அதிகமாவே கொடுத்துட்டீங்க, அது எனக்கு வேண்டான்னு சொன்னாராம். நான் விருப்பப்பட்டுதானே கொடுத்தேன், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். உழைப்பு கேற்ற பலன் எனக்கு போதும், இந்த 1 டாலருக்கான உழைப்பு என்கிட்ட இல்ல, அதற்கு தகுதியான மனிதனும் நான் இல்ல. ஒருவேளை இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா என்னுடைய மன நிம்மதி கெட்டு போயிடும். ஆக இந்த 1 டாலரை நீங்க வாங்கிக்கிட்டு என்னுடைய மன அமைதிய எனக்கே கொடுத்துடுங்க அப்படின்னு ஒரு புன்னகையோட சொன்னாராம். சந்தோஷமா வாங்கிக்கிட்டாராம் நம்ம இந்திய பொறியாளரும். உழைப்பு கேற்ற ஊதியத்தை தான் விரும்பணும். பணிவு அப்படின்றது பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல பண்பு. அந்த பண்பு செல்வமும் பதவியும் உள்ள நபர்கள் கிட்ட இருந்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் விட அந்த பணிவும் அழகிய செல்வமா மதிக்கப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி விருந்தோம்பல், அதிகாரம் 9, குறள் எண் 82. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. நம்மை நாடி வந்த விருந்தினர் வீட்டின் வெளியே காத்திருக்க நாம் மட்டும் தனியாக உண்பது சாவாமை தரும் அமிழ்தமே என்றாலும் அது அறநெறிக்கு ஏற்புடையது அல்ல. விருந்தோமல் குணம் பத்தின சிறப்பான பண்புகளை எடுத்துரைக்கக்கூடிய குறள் இது. விருந்தினரை மனதார கவனிப்பது, தன்னிடம் இருப்பதை அவர்களுக்கு கொடுத்து உபசரிப்பது தமிழர்களின் தலையாய பண்பு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான தமிழ் மன்னர் ஒருத்தருடைய வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கலாமா? அவர்தான் அதியமான், கொடைவள்ளல், வீரத்தில் சிறந்தவர். அவரது எண்ணத்தை போலவே அவரது நாடும் செழிப்பான நாடாக இருந்தது. ஒரு நாள் முனிவர் ஒருவர் காட்டுக்குள்ள போறாரு. அங்க போகும்போது அதிசயமான நெல்லிக்கனி ஒண்ணு பழுத்திருக்கிறத பாக்குறாரு. அந்த அதிசய கனியை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க இன்னும் அதிகமான நாளைக்கு வாழக்கூடிய ஒரு அற்புத சக்தியை பெற முடியும் அப்படின்ற கருத்தை மனசுல வச்சுட்டு இந்த மன்னர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்தா இந்த நாட்டு மக்களும் அவரை தேடி வரக்கூடிய மக்களும் கவலை இல்லாம வாழ்வாங்க அப்படின்ற எண்ணத்துல மன்னருக்கு அதனுடைய பெருமைகளை சொல்லி பரிசா கொடுத்துட்டாரு. மன்னரும் சந்தோஷமா அதை வாங்கி வச்சவரு அதை சாப்பிடுறதுக்காக ஒரு நல்ல நாளுக்காக காத்துட்டு இருக்காரு. அந்த நாளும் வந்துடுச்சு. அந்த நாள்ல எதிர்பாராத விதமா ஔவையார் மன்னர் அதிகமான தேடி வந்திருக்காங்க. அவரை உபசரிக்கிறதுக்கு மன்னர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த அதிசய நெல்லிக்கனிய ஔவையாருக்கு கொடுக்கறாரு. அப்போ ஔவையார் என்ன சொல்றாங்க, நீங்க இதை சாப்பிட்டாலாவது இந்த நாட்டு மக்களும் உங்களை தேடி வரக்கூடிய மக்களும் குறையில்லாம வாழ்வாங்க. எனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்கும்போது, நான் சாப்பிட்டா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் தான் நல்லா இருக்க முடியும், நீங்க சாப்பிட்டா தமிழும் தமிழ் மக்களும் நல்லா இருக்க முடியும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மனமும் வந்து கொடுத்தாராம். தாங்கிட்ட இருக்கிறது அமிழ்தமே என்றாலும் விருந்தினருக்கு கொடுக்காமல் உண்பது அறநெறியான செயல் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாள் மாமன்னர் அசோகரும் அவருடைய படைகளும் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய பாதையில புத்த பிட்சு ஒருத்தர் ஓரமா நின்றுட்டு இருக்காரு. எதுக்காக நிக்கிறாரு அப்படின்னா, மன்னரும் அவருடைய படைகளும் போகட்டும் அப்படின்னு வழி விட்டு நிக்கிறாரு. தூரத்துல இருந்தே கவனிச்சிட்டாரு மன்னர் அசோகர். என்ன பண்றாரு, புத்த பிட்சு கிட்ட வந்ததும் தன்னுடைய குதிரையை விட்டு இறங்குறாரு. புத்த பிட்சு கிட்ட வந்து முகம் குப்புற அவருடைய கால்கள் தன்னுடைய நெற்றி மீது படும்படி பணிஞ்சு வணங்குறாரு. இப்போ ஒரு மன்னரே இறங்கிட்டாரு இல்லையா, படைகள் என்ன செய்யும், அவங்களும் வணங்குறாங்க. ஆனா கூட அந்த அமைச்சருக்கு அவ்வளவு ஒரு வேதனை. ஒரு மன்னர் இந்த காரியத்தை செய்யலாமா, ஏன் தான் இப்படி பண்றாரோ, தன்னுடைய மரியாதையை தானே குறைச்சுக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே அரண்மனைக்கு போனதும் மனசுல இருக்காம உடனே கேட்டுட்டாரு, இந்த மாதிரியா ஒரு மண்டலாதிபதியா இருக்கிற நீங்க எதுவுமே இல்லாத ஒரு புத்த பிட்சு முன்னாடி முகம் குப்புற விழுந்து வணங்குறீங்களே, இது உங்களுடைய பாரம்பரியத்திற்கும் அரச பெருமைக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் பெரிய இழுக்காக அமையாதா அப்படின்னு கேக்குறாராம். அந்த கேள்விக்கான பதில சொல்லாம அசோகர் ஒரு கட்டளை ஒன்னு போட்டாராம், எனக்கு நான் கேட்கக்கூடிய மூன்று தலைகள்

உடனடியாக வேண்டும். அதை கொண்டு வாருங்கள் அமைச்சரே அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லிட்டாராம். என்ன தலைகள் அப்படின்னா, ஒரு ஆட்டின் தலை, ஒரு புலியின் தலை, ஒரு மனித தலை. கேட்டதும் அமைச்சர் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாராம். எல்லாமே சரிதான், கடைசியா மனித தலையும் கேக்குறாரே, புலியின் தலைக்கு என்ன செய்யறது அப்படின்ற குழப்பம் அவர் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுச்சு. மன்னருடைய கட்டளையை மறுக்க முடியுமா? உடனே கிளம்பி போயிட்டாரு. ஆட்டின் தலைய ஒரு வியாபாரி கிட்ட வாங்கிட்டாரு. புலியின் தலைக்கு ரொம்பவே சிரமப்படுறாரு. கடைசியா ஒரு வேடன் கிட்ட புலியின் தலையையும் வாங்கிட்டாரு. மனித தலை அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடுமா என்ன? தேடி அலையிறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா மனிதர்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை அடக்கம் செய்யக்கூடிய இடத்துக்கு போறாரு. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு மன்னருடைய கட்டளைக்கு பயந்து பணிந்து ஒரு மனித தலையும் தயார் செஞ்சிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போறாரு. பாக்குற எல்லாரும் அமைச்சரை ரொம்ப அருவருப்பா பாக்குறாங்க. உடனே மன்னர் என்ன பண்றாரு, இந்த மூன்று தலைகளையும் சந்தைக்கு கொண்டு போய் விற்று விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. மன்னருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த அமைச்சர் மூன்று தலைகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு புறப்பட்டு போனாரு. அங்க என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கிற மேஸ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
3: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
4: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
5: எல்லாருக்கும் தெரியுமே.
4: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
6: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. மன்னர் அசோகரும் அவருடைய படைகளும் ஒரு பாதையில கடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வழிவிட்டு நின்றுட்டு இருந்தாரு புத்த பிட்சு ஒருவர். அவருடைய கால்கள்ல வணங்கினாரு மன்னர் அசோகர். அது உங்களுடைய பெருமைக்கு பெரிய இழுக்கு அல்லவா அப்படின்னு கேட்டாரு ஒரு பெரிய அமைச்சர். அமைச்சருக்கு பதில் சொல்லாம மூன்று விதமான தலைகளை கேட்டாரு மன்னர். அதையும் கட்டளையா உடனே செய்யும்படி சொல்லிட்டாரு. ஆட்டின் தலை, புலியின் தலை, மனித தலை. ரொம்பவே சிரமப்பட்டு மூணையும் தயார் பண்ணி கொண்டு வந்தாரு. கொண்டு வந்ததும் அதை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வர சொல்லிட்டாரு மன்னர். மன்னருடைய வார்த்தைக்கு அடி பணிஞ்சுதானே ஆகணும். சந்தைக்கு கொண்டு போறாரு ஆட்டின் தலை. ஒரு வியாபாரி வாங்கிட்டு போயிட்டாரு. புலியின் தலை கொஞ்ச நேரமா விற்கப்படாமல் இருந்தாலும் கூட ஒரு வேட்டைக்காரரால் அதுவும் வாங்கப்பட்டுருச்சு. ஆனா மனித தலையை வெளியே எடுத்து வச்சதும் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்த எப்படி எல்லாராலையும் பார்த்துட்டு இருக்க முடியும்? உடனே மன்னர் கிட்ட இந்த அமைச்சர் திரும்ப வர்றாரு. மன்னா, இதை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போறதால மக்கள் அலறி ஓடுறாங்க. யாருமே அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. எனக்கும் அங்க நிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் மன்னா இந்த மாதிரியான வேலைகளை கொடுக்குறீங்கன்னு கேட்டுட்டாரு. ஆனாலும் மன்னர், அது எனக்கு தெரியாது. இலவசமாவது யாருக்காவது கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர் தலைய தொங்க விட்டபடியே அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. உடனே மன்னர், இப்பொழுது புரிகிறதா? மனித உடலில் உயிர் இருக்கும் வரைதான் இந்த மதிப்பும் மரியாதையும் பெருமையும். உடலில் உயிர் இல்லை என்றால் அறுவருக்கத்தக்க ஒன்றாக மாறிவிடுவோம். இதை நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு உணர்வு நமக்கு எல்லாம் வரும். ஆனா நம்ம உடம்புல உயிர் இருக்கும் போதே இந்த உடல் மதிப்பற்றது. உயிருக்கும் நமது செயல்களுக்குமே உண்மையான மதிப்பு உள்ளது அப்படின்ற எண்ணத்தோட வாழக்கூடிய இந்த ஞானிகளை

எந்த விதத்துல நீங்க தவறுன்னு சொல்லலாம் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை புரிய வச்சாராம். ஆக அழியும் இந்த உடலை கொண்டு பிறருக்கு செய்யும் நல்ல செயல்களும் அறமும் இந்த உலகில் நிலையான புகழையும் நல்ல பயனையும் தேடித்தரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம இந்த ஜூலை மாதத்தின் அடுத்த நாட்களுக்குள்ள வந்து நுழையலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை என்ன கடலோஸ் எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். ரொம்ப ஒரு நீண்ட ஒரு பகல் பொழுது வந்து இருக்குது நம்ம ஊருக்குள்ளே. நல்ல ஒரு ரொம்ப நீளமான ஒரு பகல் பொழுது வந்துருக்கு. ஏன்னா காலையில் ஒரு 5:30 விடிஞ்சிருது, வெளிச்சம் வந்துடுது. விடியலுக்கு முன்னாடியே வெளிச்சம் வந்துடுது. ஒரு 7 மணி வரைக்குமே அந்த வெளிச்சம் வந்து அப்படிங்கிறது வந்துருக்கு. நல்லா நீண்ட பொழுதுகளாக வந்து போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய நாள் ஒரு பகல் வந்து இருக்குது. இந்த பகல் பொழுதை வந்து பயன்படுத்திங்க. எப்போவும் வந்து நம்ம ரொம்ப நேரத்தை வந்து சும்மா எதுவுமே பண்ணாமல் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ணி ஒவ்வொரு நாளையும் வந்து பயன்படுத்த பாருங்கள் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு ஒரு சின்ன வேண்டுகோளாக சொல்லிவிட்டு படுத்து இந்த வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் வரை. இப்போ தான் கொஞ்சம் காற்று வந்து பரவாயில்லாத காற்று, கொஞ்சம் ஏறி நார்மலாக வீசிட்டு இருந்த காற்றை விட சிறிது கூடியிருக்கு. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூம கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை FM 90.4 வெளிப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஒரு இந்தியராக வந்து இருக்கோம், ஒரு வேலையை வந்து பார்க்குறோம், ஒரு இல்லை படிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் நமக்கு அடையாளம் அப்படிங்கிறது, அடையாள சான்று அப்படின்றது ஒன்று இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ண முடியும். இவருக்கு வந்து கொடுக்கலாமா, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மீனவர்களுக்கும் ஒரு அடையாளம் வந்து இருக்குது, மீனவர்களுக்கான அடையாள அட்டை அப்படின்றது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுடைய மீனவர்களுக்காக தேசிய மீனவர் மேம்பாட்டு வாரிய

வருஷத்துக்கு நாங்கள் வந்து விண்ணப்பிச்சு வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த கதை இல்லை. இப்போ புதுசாக நம்மளுடைய தேசிய மீனவ மேம்பாட்டு வாரியம் மூலமாக நீங்கள் அந்த மீனவ அடையாளத்தை, அந்த சிறப்பு மீனவ அடையாளத்தையே வந்து விண்ணப்பிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க, இல்லைனா கூட விண்ணப்பிச்சுருங்க. இதன் மூலமாக புதிய படகுகள் வாங்கணும், வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் வாங்குறதுக்கான மானியங்கள் வேணும்னா, இல்லை மீன்பிடி தடைக்காலங்களெல்லாம் போடுற நிவாரணத் தொகையை வந்து வாங்கணும் அப்படின்னா நேரடியாக வங்கிக் கணக்கில் இந்த அட்டை மூலமாக நம்மளுக்கு வந்து எடுத்துக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கு போகும்போது விபத்துகள் ஏற்பட்டுச்சு, உயிருக்கான காப்பீடு வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு அடையாள அட்டை இல்லாமல் கடலுக்கு போயிட்டு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா போதுமான அளவுக்கு நிதி உதவிகள்லாம் தரமாட்டாங்க. அது மூலம் புரிஞ்சுங்க, நம்ம விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல கேட்கறது அடையாள அட்டை எங்கே அப்படிங்கிறது. அடையாள அட்டை மூலமாக தான் நமக்கு தேவையான ஒரு நிவாரணங்களை வந்து வாங்கிக்க முடியும். அதனால் இதை மறக்காமல் எடுத்து வச்சுங்க. நம்மளோட மீனவர்கள் வந்து நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா மீன்வளத்துறை அலுவலகத்துக்கு போகலாம், இல்லை இசேவை மையங்களில் போயிட்டு நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம். அங்கே என்எம்டிபிக்கான அந்த அடையாள அட்டை கொடுங்க. இந்த மீனவர்களுக்கான அந்த புதுசாக ஒரு அடையாள அட்டை வந்திருக்கே அது வந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து எடுத்துருவாங்க. போகும்போது மறக்காமல் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு எண், இல்லை கூட்டுறவு சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்தீங்கன்னா அந்த அட்டை, இரண்டு புகைப்படம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சலுகைகளும் நிவாரணங்களும் எதுவும் தடைபடாமல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வந்து மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆகிடுச்சு. இன்னும் சொல்லிக்கிங்க, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன்.

அடுத்ததா நம்மளுடைய தமிழக அரசு அவங்களோட ஒரு செயலி, ஒரு வாட்ஸ்அப் செயலியில் வந்து ஒரு நம்மளுடைய புகார்களை வந்து அளிக்கிறதுக்காக, இல்லை நம்மளோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுக்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்திருக்கு. அது வந்து ஒன்று சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், நம்ம அரசு நம்ம கையில் அப்படின்ற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு, நம்ம தமிழக அரசின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமான முக்கியமான விஷயங்கள், சான்றிதழ்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இதில் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாட்ஸ்அப், நம்ம வாட்ஸ்அப் வந்து பயன்படுத்துகிறோம், நம்மளோட நிறைய நண்பர்களோட நம்பர் வந்திருக்கும், நம்ம குரூப் ஆஃபீஸில் வேலை பார்த்தோம்னா இருக்கும், இல்லை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக வந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த வாட்ஸ்அப் வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்மளோட அரசோட நலத்திட்டங்களை வந்து பெறதுக்காகவும் இது ஒரு வாட்ஸ்அப் வந்து செயலி வந்திருக்கு. இந்த ஒரு வாட்ஸ்அப் செயலி மூலமாக நம்மளோட பிறப்பு, இறப்பு, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இந்த மாதிரி பல சேவைகளை வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 துறைகளை சேர்ந்த 66 சேவைகள் இது மூலமாக வந்து எடுத்துக்கிற முடியும், நம்ம வந்து எடுத்துக்க முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பற்றின ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வாட்ஸ்அப் பற்றின நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணால் வந்து கிடைக்கும், அந்த நம்பருக்கு நம்ம உள்ளே போயிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல் வேணும் அப்படின்னா அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்தா நம்மளுடைய சான்றிதழ்கள் எல்லாத்தையும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7845252525 இதுதான், 7845252525 இந்த எண்ணுக்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ணால் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவே நமக்கு தேவையான சான்றிதழ்களை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இந்த July 2 ஒரு முக்கியமான ஒரு பண்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வருஷத்தோட ஒரு தொடக்க நாள் என்ன அப்படிங்கிட்டா உங்களுக்கு வந்து தெரியும், January 1. கடைசி நாள் என்ன, December 31. அப்போ அதோட மைய நாள் ஏதோ சென்ட்ரு டே அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தா நடுவில் இருக்க நாள் தான் இந்த July 2. July 2 அப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்துருக்கு, த மிட் டே ஆஃப் இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு வருஷத்தோட மைய நாள் அப்படிங்கிறது. இதுக்கு இந்த பக்கம் ஒரு பாதி வருஷம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பாதி வருஷம் இருக்குது. அது என்ன கரெக்டாக July 2 வருது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள், February 28 தான் இருக்குது. அந்த 2 கூட்டி வச்சு பார்த்தா இந்த மாதத்தில் இருக்கிற இந்த 2 வந்து வருது. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்க்கும் பொழுது மொத்தமாக 182 வந்திருக்கும், அந்த பக்கம் 182 வந்திருக்கும். 182 வாழ்ந்துட்டோம், இது 183 இன்னும் 182 வாழ மிச்சம் இருக்குது. இதனால தான் இது வந்து சென்ட்ரு டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த July 2 இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பண்பு கொண்டிருக்கனால July 2 ஒரு வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,718 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,100 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் மீண்டும் குறைஞ்சிருக்கு, 104,800 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோ நச்சுட்ட

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 வெளிப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரண்டு அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சது. இதில் நம்மளுடைய இந்திய அணி முதல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ண அணிக்கு வந்து அந்த குட்டி குழந்தை 15 இருக்கக்கூடிய சூரியவன்சி அவங்க வந்து இறங்குவாங்களா அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து இறங்கியிருந்தாங்க அப்படின்னா சச்சினை விட ரொம்ப குறைந்த வயதில் நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட்டராக வந்து இறங்கின ஒரு களம் இறங்கின ஒரு வீரராக வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இறங்கலை. ஏற்கனவே உள்ள டீமை வச்சு வந்து இறக்கிட்டிருக்காங்க. இறக்கின டீம் வந்து ஒரு அவங்களால் முடிந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்மளுடைய இந்திய அணி 20 189 வந்து அடித்தாங்க நேத்திய போட்டியில். அடுத்து இங்கிலாந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு மழை வந்தது. மழை வந்தது வந்து நைட்டு 1 வரைக்கும் அந்த மழை விடலை. அதனால் இதுக்கு மேலே வந்து முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டியை ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கான போட்டி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதோட ஒரு எந்த ரிசல்ட்டுமே இல்லாமல் வந்து போயிடுச்சு. அடுத்தடுத்த போட்டிகளை வந்து பார்க்கலாம். நம்ம இந்தியாவா இங்கிலாந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நல்லா விளையாண்ட வீரர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு அடுத்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபுட்பால் நடந்துட்டுருக்கு. ஃபுட்பால் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து Super 32 அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ நிறைய அதில் களமிறங்கியிருக்க நிறைய வீரர்கள், அதாவது மொத்தம் 48 அணிகள் வந்தாங்க. அதில் வந்து சில பேரை வந்து மொதல் ரவுண்ட்லேயே வந்து வெளியே அனுப்பிட்டு 32 வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் நாக் அவுட் சுற்று மூலயமா அதில் ஒவ்வொரு அணி எந்தெந்த அணினா தோக்குதோ அவங்கலாம் வெளியே போயிட்டு மிச்சருக்க 16 அணி வந்து விளையாட வருவாங்க. அதுக்கப்புறம் அது 8 குறையும், அப்புறம் 4, 2, 1 கடைசியில் சாம்பியன் வந்து வருவாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து விளையாண்டு நிறைய அணிகள் புது புது அணிகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அணிகள் பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது, இருந்தாலும் சூப்பராக வந்து விளையாண்டுட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா வீரர்களுக்கும் எல்லா அணிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். யார் வந்து ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் இடையேயான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தை ஒட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
6: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
7: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு, அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க, சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
8: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
9: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
10: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
9: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
11: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பாக்கையில மட்டும் மங்கல் ஆயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பாக்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா? தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோஸ் எஃப்எம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து இன்றைக்கான மீன் வலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜனா இணைஞ்சிட்டாங்க, அதனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
2: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
1: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். கடற்கரை எப்படி இருக்கு?
2: போச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் பார் மீன் ஐட்டங்கள் ஒரு 140-150 ரேஞ்சில போச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கரிமீன் வியாபாரிகளும் கொஞ்சம் இந்த வாளி வச்சுட்டு வர்ற வியாபாரிகளும் கொஞ்சம் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் குமுளா மீன், இந்த ஐஸ்ல வச்ச மீன் இதுகள்லாம் வந்துச்சு. கும்பலா மட்டும் இன்னைக்கு ஒரே ரோடுல கடந்து போயிட்டு வந்த இடத்துல இருந்து 200 ரூபாய் கிட்டுச்சு கும்பலா மீன் கிலோ. அந்த கணக்குல ஏலக்கடை பகுதியில் இருந்துச்சு. அதே நேரம் அந்த ஐஸ்ல வச்ச மீன் இதுகள்லாம் வந்து 150 ரூபாய் ரேஞ்சு இதுகள்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த நகர மீன்ல வந்து 180 ரூபாய்க்கு மேல நமக்கு விற்கல இன்னைக்கு. அப்புறம் இந்த கார மீன் கொஞ்சம் வந்து 100 ரூபாய்க்கு விட்டுச்சு. இவ்வளவுதான் சொல்ற அளவுக்குன்னா இந்த எப்பவும் வழக்கமா வர்ற அவளி மீன் வந்து 130 ரூபாய், 150 ரூபாய், 110 ரூபாய்க்கு விட்டு இருக்கு ஒரு லைன். இவ்வளவுதான் மீன். சொல்லக்கூடிய அளவுக்கு வேற ஒண்ணும் இல்ல, கூட்டம் அதிகமா இல்ல. இன்னைக்கு கடற்கரை நிலவரம் இவ்வளவுதான் சொல்லி நம்ம நிறைய செய்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கு. வெள்ளனையே வந்துருங்க. ஆமா,
1: ரொம்ப நன்றிங்க தகவலுக்கு.
2: நன்றியா, நன்றியா.
1: நம்ம கேப்டன் ராஜனா நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு எப்படி இருக்கு கடற்கரை அப்படின்ற நிலவரத்தை கொடுத்தாங்க. எனக்கு ஒரு நன்றிகள். இப்ப அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசேஃபம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதவிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில நம்மளுடைய கேப்டன் ராஜன் தான் வந்து சொன்ன மாதிரி தான், நிறைய அளவுக்கு மீன்கள் பாடு வந்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைவாக வந்திருக்கு. போதுமான அளவுக்கு நம்ம மீனவர்களுக்கு ஒரு மீன் அப்படிங்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமப்படுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? இயற்கை நம்மளோட மீன்கள் வரத்து அது வறந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, காற்று வந்து குறைஞ்சி மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய காரணங்கள் வந்து மீனவர்கள் வந்து சொல்லதான் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த மீன்களுக்கான ஒரு சூழலியல் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அப்படிங்கிறது, இந்த விஷயத்தை நம்ம தான் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அதிக கடல் வந்து வெப்பமயமாதலாக இருக்கட்டும் சரி, அதிக இந்த வலைகள் வந்து பயன்படுத்துறதுக்கும் சரி, நம்ம சில நேரத்தில் ரொம்ப ஒரு ஷார்ப்பான வலைகள் நல்லா சவுண்டு தரக்கூடிய இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதிகமான கடலில் வந்து போக்குவரத்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மீன்களோட வரத்து வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம எல்லோரும் வந்து தொழிலுக்கு போகிறோம். இருந்தாலும் மாற்று தொழில் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உணர ஆரம்பிக்கணும், அதோட தேவைகளை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். தொழிலுக்கு போகிறவங்க போகட்டும், கடலுக்கு போகிறவங்க போகட்டும், ஆனாலும் புதுசு புதுசாக இன்னும் நான் தொடர்ந்து கடல் தொழிலில் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்றுத்துறைகளுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிக்கு வந்து பார்க்கணும். அது ரொம்பவே தேவை. அதுவும் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வேலையோ நம்ம வந்து கற்றுக் கொடுத்தே ஆகணும். நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை பார்க்குறக்காக காத்துட்ருக்காங்க. நான் ஏதாச்சும் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருங்க. சின்னதாகவாச்சும் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள். நிறைய பெண்கள் இப்போ அங்கங்கே வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் ஒருத்தவங்க பினாயில் கடை போட்டிருந்தாங்க, ஒரு 2-3 பேர் வந்து சேர்ந்து ஒரு சகோதரிகள் சேர்ந்து ஒரு ஜூஸ் கடை வந்து போட்டிருந்தாங்க. அப்படி நிறைய அங்கங்கே அந்த கடைகள் வந்து போட்டிருக்காங்க. இப்படி ஏதாச்சும் பண்ணட்டும், பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை வந்து காப்பாற்றிடும். ஏன்னா தொழில்களில் வந்து மாற்றம் ஏற்படும் போது நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்துக்கணுன்னா நம்மளும் ஏதாச்சும் ஒரு மாற்றுத் தொழில்களை ஈடுபடணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்களும் நேரம் இருந்தது நம்ம பாம்பன் நேசகரங்களாக இருக்கட்டலைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலைக்கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் 28 நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களை தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் CBI அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின் போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அது குறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டனோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான வியாழக்கிழமை காலை வணக்கங்கள். நம்ம மனசாட்சி அறிவியலோட ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம மனசாட்சி கிட்ட வந்து நம்ம எதை கேட்டு நம்ம முடிவு எடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். 100 தடவை வந்து யோசிக்கணும், யோசித்து முடிவு எடுக்கணும். அது மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து புரிஞ்சு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நடக்கும், ஆனால் அதை நம்ம புரிஞ்சு சிறப்பாக வாழ்ந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம்
2: காலை வணக்கம் பேசுறேன்.
1: உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி.
2: லீமா, 23rd கல்யாண நாள்.
1: பேரு?
2: பேட்டன் லீமா.
1: ரீமா,
2: நேத்து பிடிக்க முடியல, கிழமை இன்னைக்குதான், வியாழக்கிழமை தாலி கட்டி இன்னைக்குதான் கல்யாண நாள்.
1: வாழ்த்துக்களை சொல்லுங்க ரெண்டு பேருக்கும். பேரை சொல்லி சொல்லுங்க சகோதரி. அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் வாழ்க்கையில வந்து இன்னும் சிறப்பாக வளர்ந்து சிறப்பாக இருக்கணும்னு கடலோசை 90.4 சார்பாகவும், தமிழரசு சகோதரி சார்பாகவும், எனது சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, இதய வீணை அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து பாம்பல் ரயில்வே பீடரோட்ல இருந்து நம்ம சம்சா வியாபாரி முகமது பார்க் அவங்க ஃபேமிலிக்காண்டி ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, கடல் ஓர கவிதைகள் அந்த படத்துல இருந்து. அடி ஆத்தாடி இல மனசொன்னு ரெக்ககட்டி பறக்குது சரிதானா அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, அவங்களையும் கேட்டுருவோம். யாருனும்
3: வணக்கம் தங்கம்மா, நான் தெக்குவாடியிலேருந்து முனியசாமி பாக்கியலட்சுமி பேசுகிறேன். இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே, எங்களை விஷ் பண்ணி மறுமலர்ச்சி படத்துலேருந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த சாங்கை ஒளிபரப்பு மாதிரி கேட்டுக்கொள்கிறேண்ணா. நன்றி அண்ணா.
1: நன்றி சகோதரி. முனியசாமி பாக்கியலட்சுமி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சீரும் சிறப்புமா செல்வாக்காக நீண்ட ஆயுளோடு வளமோடு நலமோடு வாழ்க என வாழ்த்துறது கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வங்கக்கடல் ஆழம்னு வல்லவர்கள் கண்டதில்லை, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. சூப்பர் பாடல், மறுமலர்ச்சி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. வாழ்த்துக்களோட வாங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: சேவைகள் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கலந்தோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமை மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்த

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டுட்ருக்கீங்க மக்களுக்கான தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துக்களோட கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்து ராவியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடல் ஓசைக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வீட்டில் விசேஷங்கள் அந்த படத்திலிருந்தும் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. தமிழரசி சகோதரியும் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சுகாசினி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு கடலோசைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், எனக்கு பிடிச்ச ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. என் உயிர் நீதானே அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா நாடுகள்லேருந்து வந்து விமானங்கள் வந்து போக்குவரத்து சேவை வந்து நிறையா எல்லா நாடுகளுக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு அதிகமான விமானங்கள் போகும் நாடுகளில் ஃபஸ்ட்டு பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரம் அந்த நாடு இருக்குது, அமீரம் நாடு இருக்குது. அங்கே வந்து எதுக்காக போகுது அப்படின்னா வேலைவாய்ப்பு, வர்த்தகம், இப்படி பல தொழில் விஷயங்களாக இருக்கட்டும். இதுக்கு வந்து அதிகமான விமானம் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து இயக்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, அதாவது அபுதாபி, சார்ஜா, பஹ்ரைன் இப்படி பல ஊர்களுக்கு வந்து விமானத்தை இயக்குறாங்க. இங்கேயும் வந்து தொழில்துறை, வர்த்தகம் இதுக்காண்டி போகுது. மூணாவது நாட்டில் இருக்கிறது நம்ம அமெரிக்கா இருக்குது. ஏன்னா கல்வி மற்றும் டெக்னாலஜி இதுகளையெல்லாம் கற்றுக்கிட்டு போய் நம்ம அமெரிக்காவில் வந்து வந்து சிறப்பாக பண்ணுறோம், அதுக்காண்டியும் போகுது. அடுத்து சுற்றி பார்க்குறதுக்கு நீண்ட தூரம் பயணம், மக்கள்கள் அப்படியே போய் அதையும் பார்த்துட்டு வருவாங்க. அடுத்து நிறையா நாடுகள் இருக்குது, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இப்படி பல நாடுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மூணு நாட்டுக்கு தான் நம்ம இந்தியாவிலேருந்து நிறையா விமான சேவையை ஒரு நாளைக்கு இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அழகான தகவல்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு அடுத்து முத்தான மூன்று பாடல்களும் வருது. தொடர்ந்து வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4 தயாராக வாருங்கள்.

0: நியூஸ் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. வெள்ளாங்குளத்திலிருந்து ஆணிமுத்து அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு பாண்டி நாட்டு தங்கம் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஓ மனசில் பாட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹாஜிரா அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், அல்லி அர்ச்சனா அந்த படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் வந்து நிறையா பேர் எஸ்எம்எஸ் அனுப்பி கால் பண்ணி வாழ்த்துக்களை சொன்னீங்க, பாடல்களும் சில பேர் கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கொடுக்குற பாடல்களை கொடுத்தாச்சு. இனி நீங்கள் பாடல் கேட்க வேணும்னா 10-12 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோடு வந்திருக்காங்க நம்ம நிவா. அவங்கள்ட்ட கேள்வியோடு வந்திருப்பாங்க, கேள்வியை கேளுங்க, பதிலை சொல்லுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடல் அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 வரட்டா.

0: ஹாய் மேடம், வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரியை விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையாத்தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும். 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன். 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம். 1 week later.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. இந்த காலத்துல ஸ்கூல்லாம் திறந்த உடனே பேக் வாங்கணும், நோட் வாங்கணும், புக் வாங்கணும், பாக்கெட் மணி கொடுக்கணும் இப்படின்னு, இதை தவிர ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நம்ம குழந்தைங்களோட அந்த படிப்புக்கான செலவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி ஒரு குழந்தைய நல்ல முறையில் படிக்க வைக்க இன்றைய கால பெற்றோருக்கு, அதாவது உங்களுக்கு, எவ்வளோ சவாலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 7094439999. சொல்ல போனால் இப்போ நிறைய குழந்தைங்களுக்குமே இந்த ஸ்கூல் ஃபீஸ் என்னமோ வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா வந்தாலும் இதை விட அதிகமாக வர்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டு புக்குக்கான செலவு. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பஸ்ஸில் போகிறாங்க இல்லை வேனில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கான செலவு அப்படின்றதான் அதிகமாகவே வருது. இப்போ தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா வந்தாலும் பஸ் ஃபீஸ் என்னமோ 15,000 ரூபா 20,000 ரூபா இப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்போது வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் இல்லைல அப்படின்னு தோணலாம். கரெக்டு தான், ஆனால் அங்கே படிக்கிற பிள்ளைங்களை வந்து அனுப்புனாலும் அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், இந்த பேக்காக இருக்கட்டும், லஞ்ச் பேக்கு, நோட்டு, புக்குன்னு இதுக்கான செலவுகளுமே அதிகம்தான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதுதான் பாக்கெட் மணி. சொல்லவே வேணாம், இந்த காலத்தில் பாக்கெட் மணி அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுத்தாதான் கரெக்டாகவுமே இருக்குது. இந்த 80-90களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ காசுலாம் தேவைப்பட்டதே கிடையாது. அதிகபட்சமாக கொடுக்கறதே அவங்களுக்கு ₹1 தான் இருக்கும். அதை விட 4, 5, 1/2 இந்த மாதிரியான காசுகள் தான் வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அதுவுமே அந்த ஒரு காசுலேயே நிறைய விஷயங்களுமே வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு விஷயத்தோட செலவுமே இந்த ஒரு இதில் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களில் இன்றைக்கான செலவு அப்படின்றது இந்த படிக்கிற வைக்கிற விஷயத்தில் அதிகமாயிட்டிருக்குது, அது வந்து உங்களுக்கு சவாலாக இருக்குதா அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 10:14. இந்தியால கல்வி அப்படின்றது குழந்தையோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதிகரிச்சுட்டு வர்ற கல்வி செலவுன்றது நிறைய அம்மா அப்பாவுக்கு கவலை கொடுக்கிற ஒரு விஷயமா தாங்க இருக்குது. குறிப்பா வந்து இந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களோட கல்விக்கு காசை ரெடி பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்தான் இன்னைக்கான காலகட்டத்திலயும். ஸோ சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே குழந்தைங்களோட கல்விக்கு பணத்தை சேவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். கடந்த சில வருஷங்களாகவே இந்த காலேஜு மற்ற கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கிற செலவுகள்னு இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாகிட்டு தான் வருது. காரணம் ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு இடத்துக்கான ஃபீஸு, இல்லை காலேஜ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா தனியாக பிஜிலாம் எடுத்து தங்குவோம் இல்லையா. ஸோ அப்படி தங்கும்போது அந்த தங்குறதுக்கான இடம், சாப்பாடு, புக்ஸு, மற்ற கல்வி செலவு, இது போக டியூஷனு, ஸ்பெஷல் கிளாஸு, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலராக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான செலவு அப்படின்றது இப்படின்னு செலவுகள் அப்படின்றது வரிசையாக வந்துட்டே தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து பிறந்ததுலேருந்து பணத்தை எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ களத்திலேருந்து நேயர் மணிமேகலை அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம்க்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
8: என் பேர் மணிமேகலை, ஊர் வந்து சின்னப்பாளம்.
7: உங்க குழந்தைங்க இப்ப என்ன படிக்கிறாங்க?
8: மூத்த வந்து 9th ஸ்டாண்டர்டு, சின்ன பாப்பா 6th.
7: இப்ப குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும்னு எல்லா அம்மா பாக்கமும் ஆசை இருக்கு, நல்லா படிக்கணும், ஒரு நிறைய இடத்துக்கு அவங்க வந்து ஆசைப்பட்டதானே பண்ணணும் அப்படின்னு, அதுதான் நிறைய முயற்சியும் பண்றாங்க. ஆனா அந்த விஷயங்கிறது செலவு ரீதியா பார்க்கும்போது ரொம்ப அதிகமா ஆயிடுது. உங்களோட குழந்தைகளுக்கு செலவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இந்த கல்விக்கான செலவு?
8: ஸ்கூல் ஸ்டார்டிங் வந்தாலே கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அதிகமான செலவு தான் இருக்கு, அந்த நோட்டு புக்கு அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைய வந்து ஸ்டாண்டர்ட் மாறி மாறி போகும்போது எங்களுக்கு அதிகமான இதாக இருக்கும். முதல்ல எங்கள் நாங்கள் படிக்கும்போது கூட அப்படி தெரியல, ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாகவே இருக்கு. எங்களால் பார்க்க கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி தெரியுது, ஆனால் எங்களால் பண்ண முடியலை.
7: இதனால என்ன மாதிரியான சிரமங்களை நீங்கள் சந்திக்கக்கூடாது?
8: எங்கள் வந்து இந்த காத்தடி நேரத்துலலாம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, பொழப்புரிக்காது, கடலுக்கு போக மாட்டாங்க. ஸ்ட்ரைக் வர்ற நேரத்துலலாம் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடலுக்கு போயிட்டு வந்தால்தான் அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஸ்கூலில் எதுவும் ப்ராஜெக்டு இல்லை காசு இந்த மாதிரி புக்கு ஏதாவது கேட்டாங்க கூட எங்களால் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடலுக்கு போனவங்க வீட்டுக்கு வந்தால் தான் எந்த மாதிரி சூழ்நிலை அப்போலாம் எங்களால் சொல்ல முடியும், அதனால அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு.
7: இவ்வளோ சிரமம் இருந்தாலும் உங்களோட குழந்தைகளை வந்து தொடர்ந்து மின்மேலும் வந்து படிக்க வைப்பீங்களா அதுக்கப்புறம் அதிகமாக எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும்?
8: ஆ, கண்டிப்பாக அதெல்லாம் அந்த ஆர்வம்லாம் இருக்குது. எப்படியும் 12th முடிச்சுட்டு காலேஜ் நான் சேர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, கண்டிப்பாக நான் படிக்க வைப்பேன்.
7: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்கள்?
8: தென்மேற்கு பருவ கற்று பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்.
7: நன்றி அக்கா,
8: தேங்க்ஸ்.

நம்ம மணிமேகலை அக்கா சொன்ன மாதிரி இந்த கல்விக்கான செலவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகம் அப்படின்னு பார்த்தா கூட, இந்த ஸ்கூல் சேர்க்கும் போது ஆரம்பத்தில் நிறைய செலவுகள் அப்படின்றது பெற்றோர்களுக்கு வரதான் செய்யும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த பேக் வாங்குறது, புது புது விஷயங்கள் வாங்குறது அப்படின்றது நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஸ்கூல்லாம் போகிறோம் அப்படின்னா எல்லாமே புதுசாக கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து இப்போ உள்ள குழந்தைங்க அது வந்து எவ்வளோ பழைய ஒரு விஷயம் நல்லாவே இருந்தாலும் சரி, இப்போ எனக்கு பேக் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கல்வி செலவுகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் நிறைய சேமிப்பு திட்டங்கள் அப்படின்றது இருக்குது. கல்விக்கான பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய சேமிப்பு திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது குழந்தைங்களோட கல்வி சம்மந்தப்பட்ட பணத்தை வந்து சேவ் பண்ணுறதுக்காக உதவும். இதில் வந்து பொது சேமிப்பு திட்டங்களும் இருக்குது, அவங்களுக்கான தனியாக படிப்புக்குன்னே உள்ள சேமிப்பு திட்டங்களும் இருக்குது, அதில் சில வரி சலுகைகள் மாதிரியான விஷயமும் இருக்குது. இதை பற்றி நாம் இன்னுமே விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த ஃபண்டு, அதுக்கப்புறம் பாண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேவ் பண்ணுற வழிகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒரு

0: மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:31. இந்த கல்விக்கான செலவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதை சமாளிக்க நம்ம வந்து எப்படிலாம் நம்ம சேவ் பண்ணலாம், அதை ஒரு விஷயத்தை பற்றி தான் நாமளுமே பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த ஒரு வகையில் நம்ம வந்து சொன்னோம் சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்றைக்கி இந்த பங்குகள்லையும் பத்திரத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று வர பார்த்தோம் அப்படின்னா, இந்த தங்கத்தோட விலை 1 கிராம் மட்டுமே கிட்டத்தட்ட 13,200. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வாங்குறதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருந்தாலும், நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்கால கனவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய காசை நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இப்போ நிறையா பேர் இந்த நிலம் வீடு இப்படிங்கிற விஷயங்களில் கூட சேவிங்ஸ்லாம் தொடங்குறாங்க. ஸோ அதுக்கெலாம் சாத்தியம் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாமளுமே அதில் நம்மளுடைய சேமிப்புகளை தொடங்கலாம். இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நாமளுமே நிகழ்ச்சியில் போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்களோட கல்விக்கான பணத்தை சேமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எதிர்காலத்தில் பெரிய அளவில் நமக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கும். ஸோ குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களுடைய ஃப்யூச்சர் சார்ந்த விஷயங்களில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்விக்கான செலவு அப்படின்றது அதிக அளவில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததா 2 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:42. இந்த காலத்தில் ஸ்கூல் திறந்த உடனே பேக் வாங்கணும், நோட் வாங்கணும், புக் வாங்கணும், இதில் வந்து பாக்கெட் மணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு டென்ஷன் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கவலைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு குழந்தைய நல்ல முறையில் படிக்க வைக்க இன்றைய கால பெற்றோருக்கு எவ்வளோ சவாலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்குமே என்ன அப்படின்னா, ஸ்கூல் கூட சரி பக்கத்தில் வந்து போயிட்டு வரட்டும், ஜாக்கிரதையாக போயிட்டு வருவாங்களே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் காலேஜ் அப்படின்றது பெரிய காலேஜ்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குதே அப்படின்னு கூட யோசிப்போம். அப்படி கல்வி செலவுகள் அதிகமாயிட்டு வருது. அதுக்கு அரசால் கொடுக்கப்படுற ஒரு சேமிப்பு திட்டங்கள்லேருந்து பேங்க் டெபாசிட் வர நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்று தான் NPS வத்சல்யா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமுமே இருக்குது. இந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் அவங்களுடைய மைனர் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக ஒரு பெரிய நிதியை உருவாக்குற ஒரு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வருஷத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்ற குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு திட்டம். அதே சமயத்தில் சேமிப்போட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து 18 வருஷத்துக்கு பின்னாடி கணக்கு வந்து குழந்தைங்களோட பெயருக்கு வந்து மாற்றப்படும். இதில் வந்து வருமான வரி சட்டம் 80CCDயோட கீழே 50,000 வரை வந்து இதில் வரி சலுகைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆன்லைன்லேயோ இல்லை நேரடியாகவோ நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு திட்டம் வந்து குழந்தைங்களோட கல்வி செலவுக்கு பெருமளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துமே இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைங்களோட அந்த கல்வியை வந்து பாதுகாக்கணும், இல்லை அவங்களுமே நல்ல பெரிய ஒரு காலேஜில் படிக்கணும், நல்லா சூப்பராக ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரியான பல திட்டங்கள் நம்மளுடைய அரசு சார்ந்தே நிறையா இருக்குது. அதையும் நாம் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தைங்களுடைய இந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் பத்தி தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் நிவாசனி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். நலமா?
2: சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா.
2: இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன இத பத்தி? அதாவது குழந்தைங்களுடைய கல்வி செலவு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது, இத பத்தின உங்களுடைய கருத்து என்னது?
3: இந்த காலம் மட்டும் இல்ல, எந்த காலத்திலயும் நம்மளுடைய அம்மா அப்பா வளர்த்தின காலத்திலயே அவங்களுக்கு அது சிரமம். நம்ம நம்ம பிள்ளைங்களை வளர்த்துக்குள்ள நமக்கு சிரமம், இப்ப அவங்க பிள்ளைங்களை வளர்த்துக்குள்ள அதுவுமே சிரமம் தான். ஏன்னா நாளுக்கு நாள் விலைவாசிகள் அதிகமாகிட்டே போறதுனால ஒவ்வொரு காலத்திலுமே அது சிரமங்கள் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா வந்து என்னுடைய கருத்து வந்து ரெண்டு விஷயம் பதிவு பண்ணுன்னு ஆசைப்பட்டேன். என்னன்னாக்கா, முதல் வந்து இந்த சீட்டு போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நமக்கான வருமானம் எவ்வளவோ அதுல வந்து முதல் வந்து சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டு சேமிப்புக்கான பணத்தை நம்ம ஒதுக்கிட்டு அதுல கை வைக்க கூடாது, அதை நம்ம பத்திரப்படுத்திட்டு அப்புறமா மீதி இருக்கிற பணத்துலதான் நம்ம செலவுகளை செய்யணும். அப்படி செஞ்சுட்டு வர பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு எந்த ஒரு இடங்களும் இல்லாம வாழ்க்கை சிறப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன்.
2: ஓகேக்கா. இப்ப உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்ல காலேஜ் ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்களா?
3: எங்க பசங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க பேத்தி தான் படிச்சுட்டு இருக்காங்க.
2: ஓகேக்கா. இப்ப உங்களுடைய பசங்க படிக்கும்போது கல்விக்கான செலவா என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சவாலா இருந்துச்சு?
3: எல்லாமே சவால் தான். என்னக்கா, வாழ்க்கையினுடைய சூழ்நிலை மாறி போச்சு, அதனால நாங்க வந்து ரொம்பவே சிரமப்பட்டோம் அந்த மாதிரி ஸ்கூல். ஆனா வந்து அவங்க மெரிட்ல கொஞ்சம் படிச்சதுனால எனக்கு செலவுகள் கம்மியா இருந்தது, அந்த செலவுமே நான் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன்.
2: ஓகேக்கா. இந்த மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க இப்ப இருந்தே நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில வச்சுக்கலாம், இல்ல இந்த சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணலாம்?
3: முதல்ல வந்து நம்ம பேங்க்லதான் டெபாசிட் பண்றது, ஏதாவது ஆர்டின்னு இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி இருக்கு, அந்த மாதிரி நம்மளால மாசத்துக்கு முடிஞ்சது எவ்வளவோ அதை சிறு சேமிப்பா நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா அது பிற்காலத்துல நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கை கொடுக்கும். அதுவும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க செலவை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா கல்லூரி படிப்புன்னு வரக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அந்த சேமிப்பு எடுத்து நம்ம அந்த நேரத்துல அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
2: கண்டிப்பாக்கா, சூப்பரான ஒரு விஷயம் வந்து கடைசியா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு படம் வந்து ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, பாடல் வந்து கண்ணெல்லாம் முன்வண்ணம். அந்த பாட்டு
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
3: நன்றிக்கா.
2: நம்ம வசந்தி அக்கா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, நம்மளுடைய ஸ்கூல் படிக்கும் போது கூட அவ்வளோ அளவுக்கான செலவுகள் அப்படின்றது இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். ஆனா கல்லூரி படிப்புக்கு அப்படின்ற போது அதுக்கான தனி செலவுகள் அப்படின்றது நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கான சேமிப்பு திட்டங்களை நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேவிங்ஸை போட்டு வைக்கிறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் பாரதி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அக்கா, உங்கள் பேர் என்னக்கா?
5: என்னோட பேர் பாரதி.
4: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
5: எனக்கு மூணு குழந்தைங்க.
4: இப்போ அம்மா ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க எல்லாரும்?
5: ஆமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு பாப்பா ட்வின்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க.
4: ஓகே அக்கா, இப்போ இந்த குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது நிறைய அதிகமான செலவுகள் வந்து ஆகுது. ஏன்னா நம்ம நல்ல ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்ல உயிர்தரமான கல்வி வந்து கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் அதிகமாகுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்ன மாதிரியான செலவுகள் கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
5: இப்போ வந்து பார்த்தோம்னா கேஜிக்கே வந்து தெரிஞ்சது மேக்ஸிமம் 50,000 வந்துடுது. ஒன் இயர்க்குன்னு பார்த்தோம்னா கேஜி போய் சேர்த்தாலே 50,000 ஃபீஸுன்னு பார்த்தா, அதே கொஞ்சம் தூரமாக நம்ம சேர்த்தோம் இல்லை சிபிஎஸ்சி இந்த மாதிரிலாம் சேர்த்தோன்னா வேனு மற்ற மாதிரி மந்த்லி ஃபீஸு 50,000 தாண்டிடுது.
4: சரி, இதில் உங்கள் குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு சிரமம் வந்துடுங்க சார்?
5: நான் என்னோட குழந்தையும் ப்ரைவேட்டில் தான் போட்டிருந்தேன். எப்படின்னா கேஜியிலேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரை ப்ரைவேட்டில் தான் போட்டிருந்தேன். ஆனால் நானே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு ஃபீஸ் வந்து அதிகமாக வருது. ஃபீஸை தாண்டி மற்ற செலவுகளும் நமக்கு இப்போ நார்மலாக இருக்கும்போதே அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு செலவு வர்றது, ஹெல்த் இஷ்யூவாக இருக்கணும், மற்றபடி இந்த மாதிரி செலவு வர்றதுனால அதை என்னால் வந்து இது பண்ண முடியல. எதிர்பாராத செலவு வரும்போது நம்ம ஒரு கணக்கு போடுறோம், ஃபீஸ்க்கு இவ்வளோ இந்த இதுக்கு இவ்வளோன்னு போடும்போது எதிர்பாராத வரும்போது அது அந்த வேற இந்த இடத்துக்கு போயிடுது அந்த அமௌண்ட்டு. நானே என் பிள்ளைங்க வந்து மாத்திட்டேன், ஸ்கூல் மாத்தி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சேர்க்கிட்டேன்.
4: இந்த மாதிரியான திடீர்னு அதிக செலவுகள் வந்து இந்த கல்விக்காக வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிக்க முடியுதா? அது சவாலா இருக்கா? அவர் அம்மாவா உங்களுக்கு என்ன மாதிரி சவால் இருக்கு?
5: அம்மாவாக்கு வருமானத்தை பொறுத்து தான். இப்ப நல்ல வருமானம் வந்தா அது அவங்களுக்கு போடணும். வருமானம் குறையும் போது இப்ப மோஸ்ட்லி நம்ம ஊர் கடலுக்கு போகும்போது வரவும் செய்யும் வராமலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து என்னை பொறுத்தவரை சமாளிக்க முடியல. இன்னொன்று என்னென்னா இப்போ கடலுக்கு போகிறாங்க, ஆனால் நம்ம பெண்களும் வந்து ஏதாவது ஒரு வேலைக்குனாலும் நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழிலாவது நம்ம செய்யணும். ஏன்னா இப்போ கணவரோட வருமானம் வந்து நம்ம குடும்பத்தை ஸ்டடிஸ் இந்த மாதிரி போனாலும் நம்மளோட வருமானம் வந்து நம்ம பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு, அதுங்களுக்கு நல்ல பொருட்கள் நல்ல சாப்பாடு ஏதோ வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு விதத்தில் அது ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் நம்ம யாரும் சும்மா அந்த நாட்களை வந்து வேலை பார்க்குறோம்னா ஏதாவது வருமானம் வர்ற மாதிரியும் வேலை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு.
4: ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துல பயன்படுறீங்க. உங்களுக்கு நான் பாடல் என்ன சொல்லுங்கள்?
5: கண்கள் நேசம்.
4: நன்றி அக்கா.
5: தேங்க்யூ.
2: அந்த குடும்ப செலவுகளை கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்மளுடைய பாரதி அக்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த காலத்தில் நம்ம வந்து டேர்ம் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அந்த ஃபீஸு இப்படின்னு சொல்லிட்டு பல ஃபீஸ் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கட்ட வேண்டியதாக இருக்குது. நம்மெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த காலம் ஒரு கேஜி படிக்கணும் இல்லை வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த சிட்டி சைட்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் தாண்டிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி கல்விக்கான செலவுகள் அப்படின்றது அதிகமாயிட்டே வருது. ஏன் நம்ம பகுதியிலேயே நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்விக்கான செலவு அப்படின்றது அதிகமாயிட்டு வருது. அதுதான் பெற்றோர்கள் பலருக்குமே சவாலான ஒரு விஷயமாவும் இருக்குது. ஸோ அதை சமாளிக்க இன்னொரு ஒரு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகன்ய சம்ருத்தி யோஜனா. இந்த ஒரு திட்டத்தை பற்றி நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த சுகன்ய சம்ருத்தி யோஜனா அப்படிங்கிறது இந்திய அரசோட பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கான அந்த கல்விக்கான விஷயமா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய கல்யாண செலவுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு திட்டம் மாதிரி தான். 10 வயசுக்கு உள்ள பெண் குழந்தைங்களுடைய பெயர்ல பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ குறைஞ்சபட்சம் அந்த 250 ரூபாய் போட்டு கூட நம்மளால தொடங்க முடியும். அதிகபட்சமா 1.5 லட்சம் வரை நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவும் முடியும். இதுல நிறைய வரி சலுகைகள் கூட இருக்குதான். ஸோ ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதுக்கான மெச்சூர்டு அந்த ஒரு வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21 வயசில் அதுவுமே மெச்சூர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை வங்கிகளில் கூட நம்மளால் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அந்த கல்விக்கான ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை திருமண செலவுக்காகவோ நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நேயர்கள் கிட்ட இரண்டு பாடல்களுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:24. குழந்தைகளுக்கான அந்த கல்வி செலவுகளை சமாளிக்க நிறைய சேமிப்பு திட்டங்கள், அதே சமயத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, இதை பற்றி தான் நாமளுமே தொடர்ந்து பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த ஒரு வகையில் குழந்தைங்களுக்கான இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான திட்டங்கள் அப்படின்றது நிறையவே இருக்குது. அவங்களுடைய எதிர்கால தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து திருமணம் இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பேங்க்ல முதலீடு செய்கிற ஒரு பாதுகாப்பான உத்தரவாதமான திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து கணக்கு தொடங்கி குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் முழு பணத்தையுமே நம்மளால வாங்கிக்க முடியும். இதுல குறைந்தபட்சமா நம்மளுக்கு வந்து ஆபத்து அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி அதிக சதவீதத்தோட வட்டி இருக்கிறனால இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கதான் செய்யுது. சோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: வணக்கம் அண்ணா, இன்னைக்கான நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமாண்ணா?
6: தெரியும்பா. குழந்தைகளுடைய படிப்புக்கு பெற்றோர்கள் எக்கச்சக்கமா செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைப்பா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல டொனேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்க காசை வாங்குறாங்க. திடீர்னு எந்த சமயத்துலதான் அவங்க காசு கேட்பாங்க அப்படின்னு கூட தெரியல. ஒரு மாதம் பாத்தீங்கன்னா திடீர்னு பில்டிங் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க, இன்னொரு மாதம் பாத்தீங்கன்னா வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி எக்கச்சக்க காசு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதுக்கு பேரண்ட்ஸ் தள்ளப்படுறாங்க. இத பத்தி என்னத்தை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது, என்னத்தை செய்யறது அப்படின்ட்டு கூட அவங்க தயக்கப்படுறாங்க. உண்மையாலுமே பசங்க இந்த

0: அப்படின்னா பெற்றோருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
1: குழந்தைகளுக்குரிய ஃபீஸ் ஒரு பெரிய சவால். அவங்களுக்குரிய அந்த இதர செலவுகள் சொல்லுவாங்க, நீட்டா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், யூனிஃபார்ம் போடணும். சில ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டே ஒரு யூனிஃபார்ம், டியூஸ்டே ஒரு யூனிஃபார்ம்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆனுவல் டே அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு வரும்பொழுது அதற்குரிய ஷூஸ், அதற்குரிய இதர உபகரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கணும். எல்லாத்த விட அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, புக்ஸ், அதாவது கைடு, ஒரு ஒரு புக் இருந்ததுன்னா அந்த புக்குக்குரிய அந்த ஒரு கைடு, அந்த மாதிரியான செலவுகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இதெல்லாமும் ஒரு பெரிய சவாலாகவே பெற்றோர்களுக்கு இருக்கு இல்லைங்களா?
0: ஓகேண்ணா, இதை வந்து நம்மளால இப்போதைக்கு இது பண்ண முடியாட்டாலும் இனிமே வரக்கூடிய அடுத்து காலேஜ்லாம் போறாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு தயாரா வந்து வச்சுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்ல செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: குறிப்பிட்டு நம்ம லைப்ரரிக்கு போகக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஒரு புக்ஸ் நம்ம சொந்தமா வாங்கிதான் படிக்கணும்னு இல்ல, லைப்ரரிக்கு போனா கொஞ்சம் சிக்கனமா இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜ், டாப் மோஸ்ட் ஸ்கூல் அப்படின்ட்டுதான் படிப்பேன்னு இல்ல, நான் நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல படிக்கிறேன். அந்த ஸ்கூல்ல படிச்சா கூட நான் படிக்கணும் அப்படின்ட்டுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் கத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கூட இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் நாட்டம் அதிகமா இருந்து
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பையா இந்த திரைப்படம், இதுல இருந்து துளி துளி மழையாய் வந்தாலே அந்த பாடலும் ஒலிபரப்புங்கப்பா.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
1: பாய்ப்பா.
0: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட நிறைய விஷயங்களா வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா நானுமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கெட் மணி இதுக்கான தேவை அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் இந்த கல்வி செலவுகள், நம்ம பேகு, ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டாலும் பாக்கெட் மணி அப்படின்னு கூட இந்த காலத்தில் அந்த கல்வி செலவுகளோட சேர்ந்தே வந்துடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பேரும் அந்த பாக்கெட் மணி அப்படின்றது கிட்டத்தட்ட 50-100 இதுதான் வந்து அவங்களுடைய அந்த லெவலாகவே வச்சுருக்காங்க. ஸோ அப்படின் இருக்கும் போது ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ செலவழிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி கல்வி செலவுகளோடு சேர்ந்து அதுவுமே வருது. ஸோ அப்படி நம்ம வந்து பெற்றோர்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அதையுமே கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு காசில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்னைக்காவது ஒரு நாள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்போ தவறான பாதையில் போகிற மாதிரி அதுவுமே ஒரு நாளைக்கு ஆகிடலாம். ஸோ பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் ஒன்ஸ் மோர் படத்திலிருந்தும் பையா படத்திலிருந்தும் இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:39. கல்விக்கான செலவுகள் அப்படின்றது ஒரு பெற்றோருக்கு சவாலான ஒரு விஷயமா ஒரு பக்கம் அமைஞ்சா கூட, இன்னொரு பக்கம் என்ன ஆகிருது அப்படின்னா, அவங்கள படிக்க வைக்கிறது அப்படின்றதே நிறைய பெற்றோர்களுக்கு சவாலான ஒரு விஷயம் ஆகிருது. ஸோ புக்கை விட மொபைல், சோசியல் மீடியா, வீடியோக்கள் அப்படின்றது குழந்தைங்களுடைய கவனத்தை அதிக அளவு ஈர்க்குது. ஸோ அதுக்கு ஒரு டைம் வந்து லிமிட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த கராராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்களுடைய அந்த கத்துக்கிற முறை அப்படின்றது வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு படிக்கிற முறை வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கிற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு டிவி பார்த்துக்கிட்டே தான் படிக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் அப்படிதான், டிவி பார்த்துக்கிட்டே தான் படிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ப முடியாம இருக்கும், ஆனால் வந்து அதே சமயத்தில் படிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்குமே படிக்கிற முறை அப்படின்றது வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாரையும் கொண்டு போய் நம்ம வந்து டியூஷன்ல செய்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. ஒரு 5 நாள்லேயே ஓடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அவங்க அதை வந்து கத்துக்கிற முறை எப்படி இருக்கு அப்படின்றத பெற்றோர்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த மார்க்காக இருக்கட்டும் இல்லை மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள வந்து டிப்ரெஷன் பண்ணாமல் இருக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களுடைய ஒரு சில விஷயங்கள். அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய அந்த நேரக்குறைவாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சில வீடுகளில் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கான அந்த நேரம் ஒதுக்குறது அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நேரம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாமளே சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எந்த அளவில் இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதை தவிர விளையாட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விளையாட விடுங்க. தாராளமாக வந்து சாயங்காலம் ஆகிட்டா வந்து தாராளமாக விளையாட போகட்டும். ஏன்னா நம்மெல்லாம் வந்து அப்படிதானே வளர்ந்து வந்தோம். சாயங்காலம் ஆனாலே யாருமே புக் எடுக்க மாட்டோம். கிட்டத்தட்ட நம்ம புக் எடுக்கிறதுக்கே 7 மணி 8 மணி ஆகும். அவங்களுக்கான விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான நேரத்தை ஒதுக்கியுமே நாம கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் ஆரோமலை படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: கல்விக்கான செலவுகள் அப்படின்றது இந்த காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அதிகரிச்சுட்டு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் பிரிட்டா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: என் பேர் பிரிட்டா.
7: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
6: மூணு குழந்தைகள்.
7: எத்தனை பேர் படிக்கிறாங்க இப்ப?
6: ஒருத்தர் பாப்பாதான் படிக்கிறது.
7: மிஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க?
6: படிச்சு முடிச்சிட்டாங்க.
7: சரி, இப்ப இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கான செலவு அப்படிங்கறது அதிகமாயிட்டே இருக்கு. குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்பா அம்மா. அதுக்காக செலவழிக்க போகும்போது எக்கச்சக்கமான செலவுகளாயிருது. உங்களோட குழந்தைக்கு எவ்வளவு செலவழிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
6: எங்க குழந்தைக்கு ஃபீஸே 8000 ரூபா. ஏன்னா இதுக்கு இடையில ஸ்கூல் ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க, அது புக் பீஸ் தனியா வாங்கிக்கிறாங்க, யூனிஃபார்ம் எல்லாம் எடுக்கணும். யூனிஃபார்ம் இப்ப ரொம்ப விலையாயிட்டு, என்னன்னு கேட்டா அந்த வரி இந்த வரி அனைத்தையும் போடுறாங்க. அப்புறம் தனியா கைடு இது கடையில, அதே வந்து இரு செலவா தான் தெரியுது ஸ்கூல் படிக்கிறது.
7: அதிகப்படியான செலவுகள் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சவால்களா வந்து இருக்கு நினைக்கிறீங்க அப்பா அம்மாக்கு?
6: ஆமா, சிரமம் தானே, பிள்ளைகளை படிக்க வைக்க மட்டும் சிரமம். அது வேலைக்கு போனா தான் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடலுக்குமே போயும் போகாமே கிடக்குதுல, இந்த காத்து அடிக்கிற நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். காத்து எல்லா நேரம் தொழில் போயிருங்க ஒன்னும் தெரியாது, இந்த காத்தடி நேரங்கள்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
7: அப்பனா அந்த ஃபீஸ் கட்டுற மாதிரி சூழல் இருந்தா என்ன பண்ணுவீங்க?
6: அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து இப்ப 5 மாசத்துக்குள்ள கட்டுங்கன்னு சொல்ற பீஸ வந்து 10 மாசத்துக்குள்ள கட்டு சொல்றாங்க. அது வந்து ஒரு யூஸ் தான்.
7: அது நல்லது.
6: ஆமா, அது வந்து பரவாயில்ல.
7: இன்னும் குழந்தைங்க மேல மேல வந்து படிக்க வைப்பீங்களா?
6: ஆமா, படிக்க வைக்கணும். 10:11 மணிக்கு காலேஜ் படிக்க வைப்போம்.
7: நல்லா படிக்கவீங்க, செலவுகள் பத்தி பார்க்காம படிக்க வச்சாதான் அவங்க திருப்பி உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுப்பாங்க, உங்களையும் நல்லா பாத்துப்பாங்க, குழந்தைங்க நல்ல வழியா படிக்கவீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
6: காதலர் தினத்துல உங்களுக்கு பாடல்.
7: நன்றி.
5: இந்த ஒரு காற்று டைம்ல, ஸோ அதனால வந்து ஸ்கூல்ல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்ப இல்ல, நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல வந்து ஸ்கூலுமே இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த கல்விக்கான செலவுகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்ம போயிட்டு வர்றதுக்கான செலவா இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸு, நம்மளுடைய அந்த வேன்ல போறாங்க இல்ல பஸ்ல போறாங்க அப்படின்னா அதுக்கான செலவா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு நம்ம வந்து யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் பேக்கு, நோட்டு, புக்கு, இந்த மாதிரியான பல செலவுகள் இருக்குது. அப்படியே நம்ம காலேஜ் சைட் போனாலும் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கான செலவுகள் நினைக்கும் போது எனக்கு இப்பவுமே தோணுது, இவ்வளோ ஜெராக்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அந்த இதில் வந்து நிறைய பேருக்கு சவால்கள் இருக்கலாம். நம்ம வந்து அதுக்கான நிறைய விஷயங்களை, சேமிப்பு திட்டங்களை இப்பயே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு அதுக்கான விஷயங்களை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்களுமே கலந்துக்கிட்டு அவங்களுடைய பதில்களை சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக காதலர் தினம் படத்துல இருந்து நம்மளுடைய நேயர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசையம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. உலக கிரிக்கெட் அரங்குல தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்ச அணிதாங்க நம்மளோட இந்திய கிரிக்கெட் அணி. இதுல ஆண்கள் அணியிலையும் பெண்கள் அணியிலையுமே திறமையான துணிச்சலான வீரர்கள்னு பேட்டிங் பண்றது, பந்து வீசுறது, விக்கெட் கீப்பர், அந்த அணிய சரியா வழி நடத்துற கேப்டன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரிவுலையும் திறமையானவர்களா இருக்காங்க. அப்படி இப்போ பெண்கள் கிரிக்கெட் அணியில பந்து வீசுறதுல முக்கியமான ஒரு நபரா இருக்கிறவங்க தாங்க ரேணுகா சிங் தாக்கூர். இவங்களுக்கு முன்னாடி ஜூலன் கோஸ்வாமி, அவங்களுக்கு அப்புறமா நீத்து டேவிட், அப்புறம் தீப்தி சர்மா, பூனம் யாதவ்னு இவங்க எல்லாருமே சுழல் பந்து வீச்சாளராகவும், இப்போ அதாவது 2022-26 வரைக்கும் ஜூலன் கோஸ்வாமிக்கு அப்புறமா ரேணுகா சிங் தான் இந்திய பெண்கள் அணியோட வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டும் வராங்க. சோ இன்னைக்கான நம்மளோட நேதல் பண்ண நிகழ்ச்சியிலுமே ரேணுகா சிங் பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? குழு குழு பிரதேசத்துல ஒண்ணுதாங்க இந்த இமாச்சல பிரதேசம். சோ அங்க இருக்கிற பர்சா கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வலது கை வேகப்பந்து வீச்சாளர் ரேணுகா சிங். சோ சின்ன வயசுலயே, அதாவது இவங்களோட 3 வயசுலயே இவங்களோட அப்பா கேக்கர் சிங் மரணம் அடைஞ்சதால ஒரு கைம்பெண்ணா இருந்துதான் இவங்களோட அம்மா இவங்கள வளர்த்துட்டு வந்திருக்காங்க. சோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட அப்பாவோட ஆசையான, அதாவது தன்னோட குழந்தைங்கள ஒருத்தராச்சும் இந்திய அணியில விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதால வீட்டுல இருந்த பழைய துணிகளை வச்சு பந்து மாதிரி செஞ்சு அதை வச்சு தன்னோட நண்பர்கள் கூட விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம வீட்டுல கூட இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த பேப்பரையும் லப்பரையும் வச்சிருந்தா இந்த பந்து செஞ்சு விளையாடுவாங்கல்ல. சோ அதே மாதிரி தாங்க இவங்களுமே துணியில செஞ்சு விளையாடி இருந்திருக்காங்க. சோ அப்பெல்லாம் கிரிக்கெட்டுக்காக ஷூ வாங்க கூட போதுமான காசு இல்லாம கடன் வாங்கி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அதுல முதன் முதலா வாங்கின சம்பளம், அதாவது 1500 ரூபாய வச்சுதான் கொஞ்சத்தை வீட்டுக்கு செலவுக்காக அம்மா கிட்ட கொடுத்துட்டோம், கொஞ்சத்தை தன்னோட கிரிக்கெட் விளையாட்டு பயிற்சிக்காகவும் சேர்த்து வச்சு 2009 அதாவது அவங்களோட 13வது வயசுல தர்மசாலாவில் இருக்கிற ஒரு அகாடமியில சேர்ந்திருக்காங்க. ஸோ அங்கே சேர்ந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் 2019 ஜூனியர் மகளிர் ஒரு நாள் போட்டியில இவங்களுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுல சிறப்பாக விளையாடி ஒரு நாள் லீக் போட்டியில இவங்க 23 விக்கெட் வீழ்த்தி இருக்காங்க. ஸோ அப்படி தாங்க இவங்களுக்கு 2021 இந்திய அணியில விளையாட செலக்ட் ஆகி இன்னைக்கு இந்திய அணியிலேயுமே சிறந்த பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பெருமையுமே அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக கோப்பை 20 ஓவர் போட்டியில 5 விக்கெட்டுகளை வீழ்த்தின முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையுமே இவங்களை தாங்க சேரும். இது கூடவே ஸ்விங் குயின் அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு இருக்கு. இப்போ டெஸ்ட் போட்டி, ஒரு நாள் போட்டி, 20 ஓவர் போட்டின்னு 3 வகையான போட்டிகளையுமே விளையாடுறதுக்கான திறமையும் அடைஞ்சிருக்காங்க. தன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் நாட்டுக்காக நீ விளையாடு, உனக்காக விளையாடாத அப்படின்னு சொன்ன தன்னோட அம்மாவோட வார்த்தைகளையும், இன்னொரு பக்கம் தனக்கு ஏற்பட்ட காயம் காரணமா போராட்டங்களை சந்திச்சாலுமே தன்னோட கடின உழைப்பால இப்போ இந்திய மகளிர் அணியோட முதன்மை வேகப்பந்து வீச்சாளரா இருக்கிற ரேணுகா சிங் இன்னும் பல போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பண்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. காலையிலேயே இந்த டீ குடிக்கும்போது அது கூடவே அப்பம் சாப்பிட்ற பழக்கம் நம்ம ஊரில் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானுமே அதுக்கு ஒரு அடிமையாக தான் இருந்தேன். அதுலேயும் முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்கன்னு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி எல்லாருமே சாப்பிடுவோம். அப்படி நம்ம சாப்பிட்ற சாதாரண அப்பத்துக்கு பதிலாக ரொம்ப ருசியான ஆரோக்கியமான முறையில் ஒரு அப்பம் கிடச்சா நல்லாயிருக்கும்ல, அப்படி ஒரு அப்பம் செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியை கேட்கலாமா? அது என்ன ஆரோக்கியமான அப்பன்னு யோசிச்சிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிள் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்பிளை வச்சு தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரியும் ரொம்ப டேஸ்டாகவும் சத்தாகவும் இருக்கிற மாதிரியான ஆப்பிள் அப்பம் தாங்க அது. சரி, எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த ஆப்பிள் அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, முதல்ல 2 ஆப்பிள் எடுத்துக்கணுங்க, அப்புறம் பச்சரிசி 2 கப்பு, பொடிச்ச வெள்ளம் 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். முதல்ல ஆப்பிளோட தோலை சீவி அதை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஒரு கடாயில 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு அதில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த ஆப்பிள் துண்டுகள் எல்லாத்தையும் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அது நல்லா வெந்ததும் மசிச்சு அதை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பச்சரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அது கூடவே பொடிச்ச வெள்ளம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரைச்சி எடுத்த அந்த மாவில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஆப்பிளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இப்போ பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு கல் சூடானதும் மாவை ஊற்றி நம்ம அப்பமாக சுட்டு எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டான சத்தான ஆப்பிள் அப்பம் ரெடி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கிறதால நம்ம இதை சரியான இடத்துல விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபம் நம்மளால் பார்க்க முடியுங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டு ஸ்கூல் பக்கத்துலேயோ இல்லைன்னா காலேஜ் பக்கத்துலையோ நம்ம விற்பனை பண்ணோன்னா குழந்தைங்களும் இளைஞர்களுமே இதை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரங்களில் கண்டிப்பாக டீ காஃபி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அது கூடவே இந்த ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் பக்கத்தில் கூட நம்ம இந்த கடைகளை வச்சுக்கலாம். அதே மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் சந்தை, ஏன் பீச்சில் கூட நம்ம கடை போட்டு இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அழகாக சின்ன பாக்கெட்டில் 4-6 அப்பத்தை நீட்டாக அடுக்கி 20-30 ரூபாய்க்கு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேஸ்ட்டை இன்னும் கூட்டணும் அப்படின்னா நம்ம தேன்லேயோ இல்லைன்னா சாக்லேட்டில் கூட ஊற வச்சு கூட இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் நாளைக்கு நம்ம சாம்பிள் கொடுத்து நமக்கு தேவையான கஸ்டமரை கவர்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நியாயமான விலையில் விற்பனை பண்ணோன்னா ஒரு நல்ல லாபம் தரும் வியாபாரமாக இது இருக்கும். ஸோ அதனால் ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

வந்து அவங்களோட உடல் எடையை குறைக்க நிறைய வழிகள் இருந்தாலுமே பொதுவா தேர்ந்தெடுக்கிற ஒரு வழிதாங்க இந்த உணவு கட்டுப்பாடு. இதையும் தாண்டி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, ஜிம்முக்கு போறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்லா தூங்குறதுன்னு எல்லாமே செய்வாங்க. இருந்தாலும் அதுல முக்கியமான ஒண்ணுதாங்க இந்த உணவு கட்டுப்பாடு. ஸோ அந்த உணவுலையுமே நம்ம வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குதா, புரதம் இருக்குதா,

உணவுகளை நம்ம பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடையும் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்க முடியும். அப்போ அதுக்கு பெஸ்டான அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு பொருள் பற்றி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் மதி. ஸோ அந்த உணவுப் பொருள் என்னன்னா சிவப்பு அவல் கேரட் போகா தாங்க. ஸோ பேரை கேட்டதுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இதோட பேர்லேயே இதுக்கான முக்கிய பொருளுமே இருக்குங்க. மறுபடியும் சொல்லவா, சிவப்பு அவல் கேரட் போகா கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, சிவப்பு அவளும் கேரட்டும் தான். ஸோ நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும்போது ஏன் இந்த ரெண்டு பொருள்னு சொல்கிறேன்னு யோசிக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, அவள்லையும் கேரட்லையும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நமக்கு ரொம்ப நேரம் பசி வராமல் நம்மளோட வயிறை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கும். அதே மாதிரி இதில் கலோரி கம்மியாக இருக்கிறதால நம்ம டயட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா கொழுப்பு கம்மியாக இருக்கிறதால வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்கும். ஸோ மெதுவாக தான் ஜீரணமாகும். ஸோ நம்மளோட உடல் எடையை குறைக்க உணவை சரியான நிலையில் வச்சுக்க தேவையான மூலக்கூறுகள் இதில் இருக்கிறதால தான் இந்த ரெண்டையும் சேர்த்து போகாங்கிற உணவாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவுமே லைட்டான சத்தான உணவாக இருக்கிறதால தான் சாயங்கால நேரங்களில் ஒரு ஸ்நாக்ஸாகவோ இல்லைன்னா காலையில் காலை உணவாக கூட நம்ம எடுத்துக்கிறது மூலமாக கலோரி அதிகமாகாமல் பசியை கட்டுப்படுத்தி நம்மளோட உடல் எடையை சரியாக வச்சுக்க முடியும். சரி, அதை எப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிடுறவா? ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிற பெண்கள் இதை கூட நோட் பண்ணி வச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட உடல் எடையை குறைச்சிக்கலாம். சரி, அது எப்படின்னு செய்யறதுன்னு சொல்லிடுறவா? ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு அவல் ஒரு கப் எடுத்துக்கணுங்க, பெரிய கேரட் ஒன்று பொடிசாக நறுக்கி எடுத்துக்கணும், அப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கணும், காஞ்ச மிளகாய் ஒன்று, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, மல்லித்தலை கருவேப்பில கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும், அப்புறம் எலுமிச்சாறு ஒரு டீஸ்பூன், வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன், கடுகு உளுந்தம் பருப்பும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும், அப்புறம் உப்பு எண்ணெய் தேவைக்கு எடுத்துக்கணுங்க. முதல்ல சிவப்பு அவலை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகாயும் கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கேரட்டையும் போட்டு அது நல்லா வதங்கினதும் மல்லித்தலை கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு ஊற வச்ச அவலையும் கொட்டி உப்பு சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சாறும் சேர்த்து கிளறிட்டு வெள்ளரி விதையுமே தூவி இறக்கிற வேண்டியதாங்க. சிவப்பு அவல் கேரட் போகா ரெடி. ஸோ இதை நம்ம சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி கொஞ்சமாக சேர்த்து கூட சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட் அடிபொலியாக இருக்குங்க. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுற பெண்கள் ஈஸியாக இருக்கிற இந்த உணவு முறையை பயன்படுத்தி கூட நம்மளோட உடல் எடையை குறைச்சிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக. நான் மதி. பிரசவத்துக்கு அப்புறமா பெண்களோட உடல் வந்து அதுல இருந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் தேவைப்படுங்க. ஸோ அந்த நேரத்துல அவங்க சரியான ஓய்வு எடுக்கணும். ஒருவேளை அவங்க ஓய்வு எடுக்கல அப்படின்னா அவங்களோட உடல் வந்து ரொம்ப பலவீனமாயிரும். அது மட்டும் இல்லாம சோர்வு மாதிரியான பல பிரச்சனைகளுமே வருங்க. ஸோ இந்த ஓய்வு வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வெளியிடங்களில் வேலைக்கு போகாத பெண்களுக்குமே இது கிடைச்சிடும். ஆனால் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தாங்க. அப்படி வேலைக்கு போகிற பெண்களை மனசில் வச்சு பிரசவம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். குழந்தைக்குமே ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தாயோட முழு ஆதரவும் வேணும் தான் இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தாங்க மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், அதாவது மகப்பேறு விடுமுறை சட்டம். ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1961 வந்துட்டுங்க இந்த சட்டம். அதுக்கப்புறமா 2017 இந்த சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுபடி இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா 1961 3 இருந்த மகப்பேறு விடுப்பு, அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு 6 லீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ முதல் 2 6 சம்பளத்தோட சேர்த்து விடுமுறை கொடுக்கணும்னு மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது டெலிவரிக்கு முன்னாடி ஒரு 8 டெலிவரிக்கு அப்புறமா மீதி நாட்களையும் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது 3 குழந்தைக்கு அவங்க வந்து விடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க 3 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை 3 குறைவாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறதுக்கும் ஒரு 3 வரைக்கும் லீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சரி, இந்த மகப்பேறு விடுமுறை அரசு சம்மந்தப்பட்ட பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிற பெண்களுக்குமே இது இருக்குது. அதாவது 10 ஊழியர்கள் எந்தெந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்களோ அங்கே வேலை பார்க்குற பெண்களுக்குமே இந்த உரிமைகளுமே இருக்குது. ஸோ அதுக்காக நான் வேலைக்கு சேர்ந்து 2 ஆயிடுச்சு எனக்கு மகப்பேறு விடுமுறை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அப்போ 1 மேலே வேலை பார்த்துருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைங்க. குறைஞ்சது 12 ஒரு 80 அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கணும். அதாவது ஒரு 3 வேலை செஞ்சுருந்தா போதும். சரி, எதுக்காக இன்னைக்கான நெய்தல் பணி நிகழ்ச்சியில் இந்த விடுமுறை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஆசையும் இருக்கும். இருந்தாலுமே பச்சை குழந்தை இருக்குன்னு குழந்தைய காரணம் காட்டி தான் வேலைக்கு போக வேண்டான்னு அவங்களோட ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் தடை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட குழந்தைய பார்த்துக்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 மேலே லீவு கிடைக்கும் தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தடை போடாமல் அவங்கள தொடர்ந்து வேலைக்கு அனுப்பலாம்ல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரியா அந்த பெண்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியில் இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால உங்க கூட பகிர்ந்துகிட்டேங்க. மீண்டும் மற்ற நிகழ்ச்சி பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: சதாபா,
1: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீரசூரா
2: அடிக்கதுவா,
1: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
3: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: சாரு
2: சாரு,
1: எதுக்கும்
2: எதுக்கும்
1: துணிஞ்ச வண்டா,
3: துணிஞ்ச வண்டா.
1: யாரோட டா போடுறீங்க,
2: யாரோட டா போடுறீங்க?
1: அட மாப்பிள்ள, சும்மா மறக்காத மச்சான் சொன்னாச்சு.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி. அடி கண்ணாத்தா.

0: தாத்தா,
1: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
0: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லிருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
1: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
0: அது என்ன தாத்தா கரவாடை?
1: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
0: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
0: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
0: என்னது புரியலையே.
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
0: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தள?
0: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
0: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
0: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
0: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
0: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
0: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
0: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
0: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
0: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை FM 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது RS வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: 360 250 மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடியில் கிடைச்சிரும். பாம்பே ஐஐடினு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த ஆண்டு மட்டும் 85 பேர் ஐஐடியிலிருந்து, பாம்பே ஐஐடி சென்னை ஐஐடியிலிருந்து 1.2 crores, 1,20,00,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானத்திற்கு மைக்ரோசாஃப்டில், கூகுளில், அமேசானில் செலக்ஷன் ஆகி போயிருக்கான். 7 பேர் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். 1 வருஷத்துக்கு 1 கோடி, 1 மாசத்துக்கு 10,00,000 சம்பளம். நம்ம என்ன நினைக்கிறோம், 10,000 ரூபாய்க்கு ரோடு ரோடாக அலையிறோம் வேலை இருக்கான்ட்டு, டிகிரி முடிச்சுட்டு. ஏன் ஒழுங்காக படிப்பதில்லை? காண முயலாளி தான். நீங்கள் யோசித்து பாருங்களேன், எல்லாத்தையும் இலக்கியத்தில் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். என்ன சொல்கிறான், படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்குள்ள வித்தியாசம் என்ன? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. நல்லா படிக்கிற ரெண்டு பிள்ளைங்க சேர்றது தாமரைப்பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியான். படிக்காத ரெண்டு முட்டாள்கள் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியான். காணும் மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி தனக்கும் தோகை இருக்குன்னு நினச்சிட்டு ஆடினா எவ்வளோ கன்றாவியாக இருக்குமோ. நல்லா படித்து மதிப்பெண்கள் வாங்குற புள்ள, படிக்காத மதிப்பெண்கள் வாங்குற புள்ள, ரெண்டுமே பிள்ளைகள். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு அது முட்டாள்தனங்கிறோம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். இங்கிலீஷில் 5 நிமிஷம் பேச தெரியாது, தமிழில் தப்பு இல்லாமல் நல்ல உச்சரிப்போட கையில் பேப்பர் இல்லாமல் 10 நிமிஷம் பேச தெரியாது. நானும் படிச்சுட்டேன், நானும் கிராஜுவேட்டு தான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவோம்ல, நானும் ரவுடி தான். அது மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சாக்க வேலை கிடைக்காது. இந்தியாவில் 50,00,000 வேலை காலியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் வேலை இல்லாமல் இருக்கான். ஏன் தெரியுமா? தகுதியான இளைஞர்கள் கிடைக்கவில்லை, தகுதியான இளம்பெண்கள் கிடைக்கவில்லை. நல்லா படிக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் வேலை காத்திருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டு மேடைக்கு வந்தவனை நான் கேட்டேன், எப்பட்றா இந்தியாவில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினீங்கன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 1 நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் சார், 1 வருஷத்துக்கு 100 தடவை பரிசு எழுதி பார்த்தேன். ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், 10th, 11th, 12th 3 வருஷம் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல, செல்போனை தொடலைங்கிறான். நம்ம செல்போனில் 1 நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்திய இளைஞர்கள் தொலைக்கிறார்கள். அவன் மார்க் வாங்குவானா, நீங்கள் மார்க் வாங்க முடியுமா? நினைத்து பாருங்கள், உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே முள் படுக்கையிலே தான் படுக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். படிப்பினுடைய அருமை தெரியுது. நல்லா படிக்கிறவன் எப்படி மார்க் வாங்குறான், எவ்வளோ சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான், நல்லா படிக்காதவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். வாழ்க்கை முழுவதும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாழ்க்கை முழுவதும் பாரப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாகவே வாழ்க்கையை முடிக்கின்றவர்களை நான் பார்க்கின்றேன். பள்ளியிலே படிப்பவர்கள் யாரும் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: எங்கிருந்து யாரால் வந்தீர்கள்? தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்திலேயே பிரவேசித்திருக்கவே முடியாதோ? யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ? அவளுடைய பெயர் தானடா தாய், விவேகானந்தர். பலவீனத்திலும் பலவீனமாக உன்னை 10 மாதம் சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று. தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு. நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த தாயை எப்படி இப்படி ஏமாற்ற முடியும்? எப்படிப்பட்ட சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால்தான் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள். தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் உன்னுடைய தாய். சிந்தித்து பாருங்கள், உண்டா இல்லையா என்று. அந்த தாயை ஏமாற்ற எப்படி முடியும்? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சோறு நல்லா இருந்தால் நீங்கள்லாம் சாப்பிடுவீங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நினைந்து வந்தால் கொடை எடுத்துகிட்டு போயிருக்க கூடாதா? அப்பா கேட்பார். ஓரமாக ஒதுங்கி மழை விட்டோன்னு வரக்கூடாதா? அண்ணன் கேட்பான். பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேய வேண்டும் என்று மழையே திட்டுவாள். அவள்தான் தாய். நான் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் உலகறிந்த பேச்சாளனாகவும் இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் நான் அல்ல. வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களையெடுத்து கையிலே வருகின்ற இரத்தத்தை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக வந்து உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வாங்க கண்டு காலை இரண்டு போடுவாரு தீருவாரு காயிருவாரு பறக்குதுவாரு கொப்புதுவாரு கம்புதுவாரு இப்படி எப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை இரண்டு போடுவாரு தீருவாரு காயிருவாரு.

தொழுது பாரு, இழுது பாரு, வாயுது பாரு, கரகுது பாரு, எப்படி பாரு, எப்படி பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓரா ஓரா ஓரா ராஜா.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: இறக்கும் வரை இதை மறந்து விடாதீர்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் என்பதை இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேர் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலக போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது கூட தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு அவனையும் தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை. இதே தமிழ்நாட்டிலே பூம்புகாரிலே பட்டினத்தார் என்ன செய்தார் தெரியுமா? சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர். தாய்னா யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றார். சொத்துக்கள் அத்துணையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் போனுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார். அப்படியே நின்றார். தாயே, உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் நான் இந்த பூம்புகாரை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை வட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 52 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி விரல் பிடித்து நடைபலைக்கு தலைவாரி பூச்சூடி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே உன்ன மாதிரி அம்மாவை எப்ப பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். அம்மா மேல எப்பற நெருப்பு வைப்பேன்? உள்ள இருக்கிறது அம்மா வச்ச. அம்மா கொஞ்சுறாங்களாம் பிள்ளைய. வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும், வட்டில்னா சோறு ஊற்ற தட்டு, தோல் மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாதுரா, உள்ள இருக்கிறத அம்மான்னு கதற. அதோடு விட்டாரா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். உங்களை அம்மா குழந்தையா இருக்கும்போது கொஞ்சுறாங்களாம். ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று கதறினார்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
9: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்தி விட்டேன்.
10: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ
9: பயன்படுத்திவிட்டாய். என்ன இருந்தால் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
1: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்ட ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு. பண்பாடு

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குகின்ற அறிவாளிகளாக நாம் இளைய சமுதாயத்தை உருவாக்கிவிட்டோம், மாறிவிட்டீர்கள். நெறி தவறாமல் வாழுகின்ற இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம். அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளத்தை தொடும்படியான இந்த பேச்சு. அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள், தயவுசெய்து அதன்படி நடங்கள். நான் யார் தெரியுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்காத, நீ யாரு? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, தசை, உயிர், மூச்சு அத்துணையும் உன்னுடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாது. அப்போ வந்து SSLC திருச்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க எங்கள் அப்பா. நான் படித்தது தஞ்சாவூரில் ஹைஸ்கூலில். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டே இங்கே படிக்க போகிறோன்ட்டு போகிறேன். கொடிது கொடிது வறுமை, கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அங்கே போனோன்னே எங்கள் அப்பா ஒரு 100 ரூபா பணம் வச்சுருந்தாங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. மார்க்கை பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன்டாரு. பக்கத்தில் ரெக்டர் ஒருத்தர் உட்காந்தார். அவர் கேட்டார், எந்த ஊர்லேருந்துலாம் வரேன்னு? தஞ்சாவூர்லேருந்து வந்து படிக்கணும்னு. எப்படா வருவாங்க? நான் ட்ரெயினில் வந்துடுவேன் சார். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டலில் சேரினார். நல்ல எண்ணத்தோடு சொன்னார். ஏன்னா அப்படி காலேஜ் அது ஹாஸ்டல், அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ், ஹாஸ்டலில் சேர்ந்தால் தான் படிக்க முடியும்னு நல்ல எண்ணத்தோடு சொன்னார். எங்கள் அப்பா ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உடனே இங்கே வேண்டாப்பா, மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, அங்கே போய் படிக்கலாம். காரணத்தோடு இந்த பதிவு சரின்ட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டோம். வந்து மெடிக்கல் காலேஜுக்கு முன்னால் அந்த பஸ் நின்றுச்சு. எங்கள் அப்பாவுக்கு மெடிக்கல் காலேஜ் எது ஆர்ட்ஸ் காலேஜ் எதுன்னு தெரியாது. இங்கே அப்பா படிக்க போகிறேன்னு கேட்டாங்க. இல்லைப்பா, இது மருத்துவ கல்லூரின்னா. சென்ட் ஜோசப் காலேஜில் பிஎஸ்சியே சேர்க்க முடியல. என்கிட்ட பணம் இருந்தால் உன்னை டாக்டர் ஆக்கியிருக்கலாம்ப்பா.

0: உன்னுடைய மதிப்பெண்களுக்கு. ஆனால் நம்மகிட்ட வசதி இல்லாதனால உன்னை டாக்டராக்க முடியல. ஒரு நிமிஷம் அங்கே நின்றுன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று செவுத்த போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. ஆடி போய்விட்டேன். ஒரு ஏழை விவசாயிக்கு உங்களுடைய பெற்றோர்களைப் போல தன் பிள்ளையை டாக்டராக மாற்ற வேண்டும் என்று இப்படி ஒரு கனவு இருக்க முடியுமா? இது எதற்காக இந்த இடத்துல பதிவு செய்தேன்னு தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஏழ்மையை சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பலமுறை பார்த்து விட்டேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அண்ணே மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் படித்த காரணத்தினால், மாணவ செல்வங்களே, இன்று என்னுடைய வீட்டிலே மருத்துவ மேற்படிப்பு முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை அன்று உண்டாக்கிய, மனதிலே ஏற்படுத்திய தழும்புதான் காரணம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியாமல் வெளியில் போனேன் இல்லையா, காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியவில்லையோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் இருக்கும்போது இது போல சிறப்புரை நிகழ்த்தி இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? பெற்றோர்களினுடைய சிரமத்தை உணர்ந்த ஒரு எண்ணத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்க, அதை ஏன் இந்த காலத்து பிள்ளைகள் நினைக்கப்போ, நீங்கள் அதை நினைப்பீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் நினைத்து பார்ப்பது இல்லை என்பதுதான் எல்லோருடைய வார்த்தையாக இருக்கின்றது, பெற்றோர்களுடைய வார்த்தையாகவே இருக்கிறது. சமீபத்தில் நீட்டில் 720 மதிப்பெண், ஜேஇஇ மெயின் ஜேஇஇ அட்வான்ஸில் இந்தியாவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் கல்பனா குமாரி, பிரவந்த் கோயல், துதி கந்த்வாலா, கார்த்திகே குப்தா, அஸ்வின் அப்படின்னு ஒரு 5 பேரை பாராட்டுறதுக்காக ஜெய்ப்பூருக்கு என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டுருந்தாங்க, முன்னாள் தலைமைச் செயலாளர். அவங்க அம்மா அப்பாலாம் மேடைக்கு வர்றாங்க. மேலே வரும்போது பார்த்தவுடன் வியந்து போய்விட்டேன். சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க, நாங்கள் கூட பெரிய குடும்பத்தில் ரொம்ப நல்லா படிக்க வச்சுருப்பாங்களோன்னு நினச்சிட்ருந்தேன். அந்த கல்பனா குமாரிங்கிற பிள்ளைய கேட்டேன், அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர் சார் இருந்துச்சு. சுதி கந்த்வாலா, எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் டீச்சர் சார். நான் கேட்டேன், எப்பட்றா 360 290 மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடியில் கிடச்சிரும். பாம்பே ஐஐடின்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா, 85 பேர் ஐஐடியிலேருந்து, பாம்பே ஐஐடி சென்னை ஐஐடியிலேருந்து 1.2 crores 1,20,00,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானத்திற்கு மைக்ரோசாஃப்டில் கூகுளில் அமேசானில் செலெக்ஷன் ஆகி போயிருக்கான். 7 பேர் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். 1 மாதத்துக்கு 10,00,000 சம்பளம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம்.

0: ட்ரேடு ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பா செயல்படுத்துது. இப்ப நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறனா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
1: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
0: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
1: ஏன்?
0: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
1: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
0: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
0: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
0: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இனிய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கலியமூர்த்தி அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நானும் படிச்சுட்டேன், நானும் கிராஜுவேட் தான், நானும் கிராஜுவேட் தான். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாள், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். அது மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சாக்க வேலை கிடைக்காது. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். படிப்பினுடைய அருமை தெரியுது. நல்லா படிக்கிறவன் எப்படி மார்க் வாங்குறான், எவ்வளோ சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான், நல்லா படிக்காதவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். வாழ்க்கை முழுவதும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாழ்க்கை முழுவதும் பாரப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாகவே வாழ்க்கையை முடிக்கின்றவர்களை நான் பார்க்கின்றேன். யாரும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன். சரி, படிப்பினுடைய அருமை தெரியுது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதி, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர், எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருப்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. புரிகிற மாதிரி கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள் பாரதி. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினடா, நடக்கலைன்னா கூட அந்த நினைப்பை விட்டுறாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்குங்கிறாரு யாரு? திருவள்ளுவர். காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலையந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறி வைடா முட்டாள் பயில. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா நினைத்தது நினைத்தபடி நடக்கும். அது மட்டுமா, எல்லாரும் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம்னா அவர்களுடைய மனமே. நான் சொல்லல, புத்தர் சொல்ற.
0: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நம்ம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் 1 மணி நேரம் பேசுறதுக்காக
2: நான் ஜான் ஹோரேப்.
1: ஓகே, ஜான் ஹோரேப் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
2: இன்னைக்கு வந்துட்டு ஒரு கதை ஒன்னு சொல்ல போறேன்க்கா. அதாவது விலங்குகளை மையப்படுத்தி இருக்கும் அந்த கதை.
1: சரி, ஓகே. கதைன்னு தெரிஞ்சாச்சு, அது என்ன கதைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆக்டர் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஜான் ஹோரேப்க்கு பிடிச்ச ஆக்டர்னா யாரு?
2: சூர்யா.
1: சரி, சூர்யா அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் நேம் சொல்லியாச்சு. அவங்க நடித்த படங்களை வந்து மாறி மாறி சொல்லுவோம். யார் அதிக படங்கள் வந்து சொல்லிகிட்டே போகிறாங்க, இடையில வந்து ஸ்டாப் பண்ணாமல் சொன்ன படங்களையே திரும்ப சொல்லாமல் அந்த மாதிரி நார்மலாக போய் யார் வந்து கடைசி வரை நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் ஆக போகிறாங்க. சரி, இப்போ அந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு ஒரு டெமோ காமிச்சிடலாமா?
2: காமிச்சிடலாம்க்கா.
1: சரி, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: கருப்பு.
1: கருப்பு மூவி. ஆ, ஜெய் பீம்.
2: வேலு.
1: ஆ, ஏழாம் அறிவு.
2: காக்கா காக்க.
1: 24.
2: சிங்கம்.
1: பேரழகன்.
2: ரெட்ரோ.
1: ரெட்ரோ கங்குவா.
2: அஞ்சான்.
1: அஞ்சான் அயன்.
2: அயனா ஃப்ரெண்டு.
1: ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் படம். சிலுன்னு ஒரு காதல்.
2: மாற்றான்.
1: மாற்றான். அடுத்து வேற எந்த படமும் தோணலை எனக்கு.
2: சரி, பணம் சொல்லி ஜெயிச்சிட்டுமா?
1: சரி, நீங்களே
2: இருக்கு நேர்.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு படங்கள் பேர் வந்து தெரியலைனாலும் நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து ஒரு சூர்யா அவங்களோட ஃபேனாக இருக்கிறதுனால சூப்பராக நிறைய படங்கள் வந்து சொன்னாங்க இல்லையா. இது மாதிரி நேயர்களும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களோட படங்களை வரிசையாக வந்து சொல்லிகிட்டே போகலாம். அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை வரிசையாக சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கிறத நானே வந்து சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து அப்படி எந்த ஸ்பெஷல் டே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இல்லையா. அதாவது நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னே ஒரு தனி பக்கங்கள் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது கடைசி பக்கங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கும். அதை வந்து சுவாரஸ்யமாக வந்து அதை அமைச்சு ஒருங்கிணைக்கிற ஒரு நபராகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு நியூஸை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படுறவங்களும் இந்த பத்திரிகையாளர்கள் அவங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு தினமாக வந்து இந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து 1924 July 2 வந்து சுவிட்சர்லாந்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விளையாட்டுக்கான பத்திரிகையாளர் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கினாங்களாம். அதோட 70வது வருஷம் நினைவாக தான் 1994 July 2 இந்த உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சான். அதை தொடர்ந்து இன்னும் வரைக்குமே வந்து அந்த ஒரு டே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம இன்றைக்கான விளையாட்டு தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு T20 போட்டி வந்து நடக்க போகுது. அதில் முதல் போட்டியுமே வந்து நேற்று தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் முதல் போட்டியுமே வந்து முடிஞ்சிருக்கு. அது வந்து என்ன ஏது அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா?
2: இப்போதாக்கா எனக்கே தெரியுது, இந்தியா விளாண்டுச்சா?
1: ஆமாம், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில வந்து T20 சீரீஸ், அதாவது இங்கிலாந்துக்கு போய் இந்தியா டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 5வது போட்டி, அதாவது 5 போட்டிகள் மொத்தம் வந்து நடக்கும். அதில் முதல் போட்டி அப்படிங்கிறது தான் வந்து நேற்று நடந்துச்சு. இந்தியா டீம் பார்த்தோம் அப்படின்னா டாஸ் ஜெயிச்சு முதல்ல வந்து பேட்டிங் சூஸ் பண்ணாங்களாம். 20 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா 189 ரன்கள் எடுத்திருந்து ஒரு 7 விக்கெட்டுகளையுமே வந்து இழந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து டீம் விளையாடுமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தப்போ கண்டிப்பா அவங்க விளையாட முடியல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை வந்து அந்த ஒரு விளையாட்டை வந்து தடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்தோட இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் கூட வந்து போடாமல் அந்த ஒரு மேட்ச் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதனால இப்போதைக்கு 0-0 அப்படின்னு தான் ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. அடுத்தடுத்து 4 போட்டிகள் இருக்கிறதுனால அதோட முடிவு என்ன அப்படிங்கிறது படிப்படியாக தான் தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த ஒரு கேமில் சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணது அபிஷேக் சர்மா, அவங்க வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஒன்று பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களுமே வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி, அதுக்கப்புறம் சிவம் தூபேயுமே வந்து 42 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதனால அந்த ஒரு ஸ்கோர் வந்து அதிகமாக தான் கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு தகவலோட அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பிரிவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
8: ஜான் ஹோரே.
7: ஓகே, அடுத்ததான் இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கிறதுமே சொல்லியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை சூஸ் பண்ண போறீங்க, அவர் நடித்த படங்கள், அதாவது அது வந்து ஒரு ஆக்ட்ரஸாகவுமே இருக்கலாம், ஹீரோயினும் சொல்லலாம், ஹீரோவும் சொல்லலாம். சொல்லிட்டு அவங்க நடித்த படங்கள்லாம் வந்து வரிசையாக மாறி மாறி சொல்ல போகிறோம். யார் அதிக படங்கள் பேர் வந்து சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஒரு கேம்ல வின்னர் அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த கேம்ல நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709449399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம். மாலை வணக்கம்.
7: மாலை வணக்கம் அக்கா. உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் குட்டி பையா, நல்லா இருக்கியா?
8: ம், நல்லா இருக்கேங்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன்ப்பா. எம்ஜிஆர் படத்துல சொல்லுவோமா?
7: ஆ, எம்ஜிஆர் அவங்க நடிச்ச படங்களும் சொல்லலாம்க்கா.
9: உரிமை குரல்,
7: ஆ, ஆயிரத்தில் ஒருவன்,
9: உழைக்கின் கரங்கள்,
7: ஆ, வேற எங்களுக்கு அவ்வளவா இந்த எம்ஜிஆர் அவங்க நடிச்ச படங்கள் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். அலிபாபாவும் 40 திருடர்களும்,
9: திரித்து வாழ வேண்டும்,
7: நாடோடி மன்னன்,
9: உழைக்கிங்கரங்கள்,
7: எங்க வீட்டு பிள்ளை,
9: உரிமை குரல்,
7: அப்புறம் வந்து படகோட்டி,
9: நாளை நமது,
7: நான் ஆணையிட்டால்,
9: இன்றோ என்று வாழ்கிற,
7: அப்புறம் வந்து குடியிருந்த கோயில், அது கேள்விப்பட்டிருக்கேன்,
9: புதிய பூமி,
7: அதுக்கப்புறம் தெரியலையேக்கா, ரிக்ஷாக்காரன் அவங்க
9: நினைச்சிருக்கா,
7: ஆனா எங்களுக்கு தெரியணும்ல, அதனால தெரியலையேக்கா. எனக்கு தெரிஞ்ச பதில்கள் எல்லாமே சொல்லிட்டேன்க்கா, அவ்வளவுதான். சரி ஓகேக்கா, உங்களுக்கு
9: பாட்டு போடுங்கக்கா.
7: என்ன படம்
9: நன்றிக்கா?
7: நன்றி. ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆர் அவங்க நடித்த படங்கள் பெரும்பாலும் வந்து எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச படங்களை சொல்லி நானுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரை கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
10: ம், ஓகேக்கா. அன்னைக்கு ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் ஒரு ஓனாய் ஒன்று காட்டுக்குள்ளேருந்து ஒரு ஊருக்குள்ளே வந்துருச்சான். வந்தோடனே அங்கே சுற்றி முற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு உணவை தேடி போச்சான். அப்படி போயிட்டுருக்கும்போது எல்லா ஆடு மாடுகளையும் ஒரு ஷெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருந்ததுனால அதால் எதுவுமே செய்ய முடியல. அதோட அங்கே திரிஞ்சிட்டு இருந்த ஒரு சேவல் ஒன்று பார்க்குது. அந்த சேவலை பிடிச்சதெல்லாம் பார்த்தா அந்த சேவலையும் பிடிக்க முடியலையாம். அப்படி இருக்கும்போது சேவல் தான் மாட்டல, ஆனால் கோழி மாட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கோழியை அமுக்கிட்டு வந்துருச்சான். அப்படியே கட்டி ஒரு மரத்து மேலே வச்சிருக்கும்போது அந்த சேவல் சொல்லித்தான், அந்த கோழி சொல்லித்தான், என்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை சாப்பிட்றது தான் நான் கொண்டு வந்தேன், உன்னை விட்டுட்டா எனக்கு எப்படி என்னுடைய பசி போகும் அப்படின்னு சொல்லி நரி கேட்கும்போது அந்த கோழி சொல்லித்தான், வேணும்னா உனக்கு நான் என்னுடைய முட்டைகளை தரேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய ஒரு முட்டையை வச்சு என்னால் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது, உன்னைய சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு ஒரு அரை மணி நேரமாவது பசி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோழியும் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு, சரி நம்ம ரெண்டு பேரும் டீல் போடுவோமா அப்படின்னு சொல்லி முடிச்சுச்சான். நானும் இப்போ முடிக்கிறேன், அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
7: சரி ஓகே, நீங்களும் கரெக்டாக டைமிங் பார்த்து தான் முடிச்சிருக்கீங்க. அடுத்து நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மள பலர் வந்து இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது வாங்கினாலே அதை ஆர்வமாக சாப்பிட்றதை தாண்டி அதோடய கொட்டைகள் எல்லாத்தையுமே வந்து சேகரித்து அவிச்சு தனியாக வந்து அதையுமே வந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். சிலர் வந்து இந்த மாதிரி பலாப்பழ கொட்டைகளை வந்து வீணாக்குவாங்க. ஆனால் இப்போ சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை கேட்டால் கண்டிப்பாக வீணாக்காமல் சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழ கொட்டைகளில் வந்து இரும்புச்சத்து, அப்புறம் வந்து வைட்டமின் சி, நார்ச்சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குதான். இது இம்யூனிட்டியை அதிகமாக்குறதுக்காக, அப்புறம் வந்து குடல் இயக்கத்தை வந்து சீராக்குறது, அதாவது நம்மளோட செரிமான மண்டலத்தை சரியாக வச்சு குடல் இயக்கத்தை எல்லாமே வந்து நார்மலாக்குமா, ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையுமே வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே வந்து பலருக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது இயற்கையாகவே இரும்புச்சத்து இதில் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால இது இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செஞ்சு இரத்த அளவு, அதாவது ஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவை குறையாமல் பார்த்துக்குமா. அது மாதிரி ஸ்கின் கேருமே இதை வச்சு பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பலாக்கொட்டையை வந்து பாலில் ஊற வச்சு தேன் சேர்த்து முகத்துக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சி ஸ்கின்னுக்கு ஒரு தனி க்ளோவுமே கிடைக்குமா. அடுத்ததாக கால்சியம், மெக்னீஷியம் இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இதை அவிச்சு சாப்பிட்றதை தாண்டி இதை அவிச்சு அதுக்கு அடுத்தபடியாக இந்த மசாலாலாம் போட்டு புது புது ரெசிபிலாம் வந்து பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படிலாம் கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முக்கியமாக வந்து நிறைய பேர் இதை பச்சையாக சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சதெல்லாம் உண்டு. ஏன்னா நான் இந்த மாதிரி வந்து குண்டக்க மண்டக்க யோசிப்பேன், பச்சையாக சாப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் வந்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா வந்து வயிற்றுப்போக்கு அப்புறம் மற்ற வயிறு வலி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துமா. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவிச்சு மட்டும்தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் அமரன் படத்திலிருந்து ஒரு பாடல் வரப்போகுது. அதை தொடர்ந்து நம்ம தமிழரசி அக்கா கேட்ட பாடலுமே வரும். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து ஒரு கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து கேமும் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் பேர் சொல்ல போறீங்க, அவங்க நடித்த படங்கள் வந்து மாறி மாறி சொல்ல போறோம். இதுதான் கேமு. இந்த ஒரு கேம்ல கலந்துக்க ஆசைப்படுற நேயர்கள் 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், பார்க்கறது என் சேகாஜலம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கண்ணா,
3: இருக்கின்றீங்களா?
1: நாங்க சூப்பரா இருக்கோம்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கின்றோம்.
1: ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத தெரியுமா?
3: ஹீரோ அல்லது ஹீரோயின் நடித்த படத்துல இருந்து இருவரும் விளையாட போகிறோம்.
1: சரிண்ணா, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிருங்க.
3: சிவாஜி கணேசன்.
1: சிவாஜி கணேசன். ஓகே, எல்லாரும் எனக்கு வந்து கஷ்டமான கேள்வியா தான் வந்து வைக்கிறீங்க. சரி,
3: பரவாயில்லை.
1: எனக்கு தெரிஞ்ச படங்கள் பேரை வந்து நான் சொல்றேன், நீங்க சொல்ல ஸ்டார்ட்
3: பண்ணுங்க.
1: பாசமலர், அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல. பராசக்தி, பராசக்தி படம். பராசக்தி
3: படித்தால் மட்டும் போதுமா?
1: படித்தால் மட்டும் போதுமா. வேற படிக்காத மேதை.
3: படிக்காதவன்.
1: ஆனா ரஜினி அவங்க நடிச்ச படம் இல்லையானா?
3: இல்ல, இப்போ இருந்தா அசோகரசன் நடிச்சிருக்காங்க பாருதுல.
1: வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்புறம் வந்து நவராத்திரி. தேவர்
3: மகன்.
1: படங்கள் வந்து தெரியும், முதல் மரியாதை இருக்கிறது, அப்புறம் வந்து படையப்பா, அதுலயே வந்து அவங்கதான் நடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே. நான் ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைய சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: விடுதலை படத்திலிருந்து பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பாடல்னா வேணும்?
3: இளையராஜா பாடல்.

0: சரி ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா ஆ கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப
1: நன்றிண்ணா.
0: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணாவுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட பேர் சொல்லி நம்மளுக்குமே வந்து ஒரு வேட்டு வச்ச மாதிரி கொஞ்சம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் பயனு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச படங்களை வச்சு ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நேயர்கள் இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததான் நம்ம ஜான் குரேப் தம்பியுமே வந்து கதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்கள் அந்த ஒரு கதையில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத.
2: அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீலிங், அதாவது நீ என்னைய நல்லபடியாக பார்த்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு நான் முட்டை போட்டு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் நான் இப்போ தானே சொன்னேன் உன்னுடைய ஒரு முட்டையை வச்சு என்னால் ஒரு அரை மணி நேரம் கூட உயிர் வாழ முடியாது, அப்போ எதுக்கு முட்டை அப்படின்னு சொல்லும்போது, மற்ற கோழிகள் உடுற முட்டையில் உடுற ஒரு கோழி குஞ்சு மட்டும்தான் இருக்கும், ஆனால் நான் உடுறதில் என்னைய மாதிரியே பெரிய பெரிய மூணு கோழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். அதோட எப்படி இப்படிலாம் சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு வேணாம் போல் என்னைய மட்டும் அப்போ சாப்பிட்டுக்கோ, அப்போ நான் நாளுக்கு நாளுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் மூணு முட்டை விடுவேன், அது மூணுலேருந்தும் நிறைய கோழிகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் பேராசைப்பட்டுக்கிட்டு, சரி அப்போனா நான் உனக்கு நிறைய சாப்பாடு தருவேன், ஆனால் நீ எனக்கு நாளைக்கு உன்னைய மாதிரி இருக்கிற மூணு கோழிகள் தரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் டீலுக்கு ஒத்துக்கிடுச்சான். அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பேச்சு வழக்கு, அதாவது நீ கரெக்டாக எனக்கு சாப்பாடு தரல அப்படின்னா நான் முட்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கோழி. அதோட சேவலும் அந்த நரியும் சரி சரி பார்த்துக்கலாம் நான் போய் எனக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பழங்கள் அந்த காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக சாப்பிட்டுச்சான். நாளைக்கு முழு கோழியாக முட்டை போட்டிருக்குமா போட்டிருக்கா தானே தொடஞ்சுக்கலாம்.
0: சரி வெயிட் பண்ணாதான் அது நம்மளுக்குமே வந்து தெரிய வரும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இப்போ சொல்ல போகிற ஒரு பாதுகாப்பு தகவல் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து பெண் குழந்தைகளுக்குனே வந்து சொல்லலாம். அதாவது பெண் குழந்தைகளும் சரி பெண்கள் பெரியவங்களும் சரி நம்மளை நம்மளே அழகுபடுத்திக்க நிறைய விதமான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதில் கை அழகுக்காக முன்னாடிலாம் வந்து இந்த மருதானியை பறித்து வந்து அப்போவே வந்து அரைச்சிலாம் வந்து வைப்பாங்க. ஆனால் இப்போது அந்த வேலைகள்லாம் வந்து யார் பார்க்குறது அப்படின்னு ஈஸியாக 20 ரூபாய்க்கு போய் ஒரு கோன் வந்து வாங்கி வச்சு அந்த கைகளை வந்து அழகுபடுத்திக்கிறாங்க. அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹென்னால் PPD அதாவது பாரா ஃபெனிலைன் டயமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ரசாயனங்கள் வந்து சேர்ப்பாங்களாம். அதுதான் வந்து நிறைய பிரச்சனைகளே வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கால்வாசி தோல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து கை வந்து செவந்து போகிறது, ஒரு மாதிரி வந்து ரேஷஸ் வர்றது, அப்புறம் வந்து கை எரிச்சல், இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அது வர வைக்குமா. அது மாதிரி சிலருக்கு அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அடிக்ஷனாக இருக்கும், அப்படி அதையே வந்து சுவாசிச்சுட்டு இருக்கும்போது சிலருக்கு வந்து மயக்கெல்லாம் வந்ததாக கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு காரணமும் பார்த்தோம் என்ன அப்படின்னா இந்த PPD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் தான். இது வந்து மூச்சு திணறல் அப்புறம் வந்து ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து தீவிரமாக்குறதுக்கான ஒரு முயற்சியை வந்து செய்யுமா. அதே சமயம் இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமேலாம் வராது. ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் நானும் எத்தனையோ தடவை கோன் வச்சிருக்கேனே எனக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் வரவே செய்யாது அப்படின்னு நினைக்கலாம். முக்கியமாக இது வந்து எல்லாருக்குமேலாம் வராது, சிலருக்கு உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள்லாம் வந்து உருவாக்குமா. முக்கியமாக இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கோன்லாம் வச்ச உடனே வந்து நிறைய பேர் வந்து கை கழுவும் போது பார்த்தா நல்லா சவந்திருக்கும், அதோட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரசாயனங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது PPD ரசாயனம் அப்படிங்கிறது இரு மடங்காக அதில் வந்து சேர்ப்பாங்களாம். அதனால தான் அந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உடனே உடனே வந்து எஃபெக்டாக காமிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இயற்கையான பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறது தான் என்றைக்குமே வந்து ஆரோக்கியமானது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்லாம் என்றைக்காவது தேவைப்படும்பொழுது ஒரு அவசர நிலையில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் OSI FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை, திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரே.
5: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதோட முடிவு என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா. அதாவது நடிகர்கள் பேர் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க, படங்கள் வந்து நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேமு. அதில் கலந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: என்ன
5: கேம் விளையாண்டு தெரியுமா?
7: உங்களுக்கு
5: பிடிச்ச ஒரு நடிகரோட பேர் சூஸ் பண்ண போறீங்க. இப்ப
7: எனக்கு சூர்யா பிடிக்கும்.
5: ஓகே, ஆனா சூர்யா நம்ம ஜான் கோரே தம்பிக்கும் பிடிச்சனால ஆல்ரெடி அவங்களோட படங்கள் எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அதனால வேற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ண முடியுமா?
7: வேற ஆப்ஷனா? விஜய்.
5: சரி, ஓகே. விஜய் அவங்க நடிச்ச படங்கள் தான் வந்து மாறி மாறி சொல்ல போறோம். யார் வந்து அதிக படங்கள் வந்து சொல்றாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறோம். ஓகேங்களா?
7: ஓ சரி சரி.
5: ஓகே, நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: ஓகே. டிகி.
5: ஆ, போகிரி.
7: கட்டி.
5: நாளைய திருப்பு.
7: ஆ, துரா.
5: ஆ, பூவே உனக்காக.
7: ஆ, கண்ணன் ஐகன்.
5: லவ் டுடே.
7: ஆ, பகவதி.
5: ஆ, கில்லி.
7: ரொம்ப அருமையா அந்த ஒரு படம் நடிப்பாரு தெரியுமா, இவன் மனசுக்குள்ள இருக்கேன் டக்குன்னு. ஆ, இந்த படம் பா, சூப்பரான ஒரு படம் இருக்குல்ல, இவரோட சேர்ந்து நடித்தாரு நண்பன்.
5: ஆ, நண்பன். ஓகே, வேட்டைக்காரன்.
7: ஆ, அதுக்கப்புறமா வந்து சந்திரலேகா.
5: ஆ, துப்பாக்கி.
7: ஆ, ரசிகன்.
5: கத்தி.
7: ஆ, செந்தூர்.
5: ஆ, புலி.
7: புலியா? வேற என்ன சொல்லலாம், என்னப்பா 48 படமும் ரெண்டு பேரும் சொல்லிடுவான் போல இருக்குல்ல.
5: அப்படிதானா போயிட்டு இருக்கு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், அதனால மாறி மாறி சொல்லிதான் ஆகணும். சரி,
7: விஷ்ணு. அந்த படம்
5: விஷ்ணுவா? அப்படி என்ன படம்?
7: அப்படி ஒரு படம் விஷ்ணு.
5: ஓகேண்ணா, ஓகே ஓகே, பரவாயில்ல. இந்த கேம்ல யார் வின்னர்னே சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நிறைய படங்கள் சொல்லிட்டே தான் போக போறோம். சரி, உங்களுக்கு பாடல் என்னன்னு சொல்லிருங்கண்ணா.
7: எனக்கு வந்து இந்த படம் எடுங்கிறேன், அதுல இருந்து நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ரொம்ப சின்னம் பெருத்தனம், அந்த சாங் கொடுக்குறீங்களா?
5: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
7: தேங்க்யூப்பா, பை பை.
5: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து ஒரு ஈஸியான ஒரு பேர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவங்க வந்து படங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அப்படி தான் வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம். நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
6: அப்படி 7 நாள் ஆகியும் ஒரு முட்டை கூட போடலையா, அப்படி ஒரு முட்டையில இருந்தும் ஓரே ஒரு குஞ்சு வரும்போது இந்த நரி என்ன இது, இவ்வளோ நாள் எனக்கு தேன சாப்பாடை எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீ இன்னும் எனக்கு இன்னும் ஒரு கோழி கோழ இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோழி ஏதோ நடிச்சிச்சான். அப்போ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, எனக்கு ஏதோ மருந்து தான் எனக்கு வேலை செய்யும், அதை வச்சு தான் நான் நிறைய முட்டைலாம் போட முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். அதோட சரி அது மருந்து எங்கே இருக்குன்னு சொல்லும்போது என் வீட்டில் சொல்லும்போது சரி வீட்டுக்கு போய் வேம்மா எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நரி அப்படியே ஒரு மரத்தில் சாஞ்சு அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சான். அப்போதான் கோழி இதான் எங்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஊரை விட்டு ஓடிடுச்சான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம அறிவு கூர்மையால் ஈஸியாக அதை சால்வ் பண்ணிட முடியும்.
8: ஓகே, புத்திசாலித்தனம் தான் நம்ம என்றைக்குமே காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கதையுமே கேட்டோம். அடுத்ததாக நம்மளோட இயற்கை சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மாசு அடைகிறதுக்கு நிறைய விதமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது காற்று, தண்ணி, மண், அப்புறம் ஒளி மாசுபாடு அதாவது சவுண்டு அப்படின்னு எல்லாமே வந்து பாதிக்கப்படுறதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எந்த பொல்யூஷனாக இருந்தாலும் அதை தடுக்கிறது எப்படி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறது மாதிரி பல தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு பொறியியல் துறை இருக்கு, அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவுமே அந்த ஒரு பாடம் வந்து இருக்குமா, அதாவது அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதோட முக்கியமான நோக்கமே ஃபேக்டரி அப்புறம் நகராட்சிகள் அரசோட அமைப்புகளில் மாசு கட்டுப்பாட்டு அமைப்புகளை உருவாக்கி பராமரிக்கிறதா. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க வந்து பிரதாப் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் வந்து இருந்தாங்க, அவங்க வந்து முன்னாள் கலெக்டராக தான் இருந்தாங்க, இப்போ பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஆனாலுமே அவங்க திருவள்ளூரில் வந்து வேலை பார்த்தப்போ நிலத்தடி நீர் பாதுகாப்பு விஷயத்தை கூட வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது தேசிய நீர் விருதுகளில் வந்து பாலப்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து மூணாவது இடத்தையுமே பிடிச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 வறண்டு போன ஆழ்துளை கிணறுகளை மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளாக வந்து மாற்றினாங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமும் கூட. அதுலேயும் இருந்து அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கலாம், நம்மளோட நீர் மாசுபாடு அப்படிங்கிறது அதிகமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஐடியாவுமே வந்து எடுத்தாங்க. இதே மாதிரி காற்று மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நிறைய விதமான பாடங்கள் அப்படிங்கிறதுமே இந்த ஒரு படிப்பில் கற்றுக் கொடுப்பாங்க. ஒருவேளை அரசு தேர்வுகளுக்கு யாராவது தயாராகிறாங்க அப்படின்னா கூட அவங்களுமே வந்து இந்த ஒரு படிப்பை வந்து தொடரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இன்ஜினியரிங் பிரிவில் கூட வந்து போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு.
6: ஓகேக்கா, பை பை.
8: நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
9: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்குதான்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: ஒரு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:05 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் 6 to 7 பேசுறதுக்காக
1: நான் ஜாபீர்.
0: ஓகே, ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன தகவலோட வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர்ல எப்படிக்கா நம்ம வந்து பெயிண்டிங் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காண்டி வந்திருக்கேன்.
0: சரி, ஓகே. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்ம ஜாபீரோட லெவலுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை வந்து நம்மளுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அது என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸோட நேம் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. அவங்க நடித்த படங்களோட பேர் தான் மாறி மாறி சொல்ல போகிறோம். யார் அதிக படங்கள் பேர் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஒரு கேமில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது இன்னும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கால்பந்து உலகக்கோப்பை போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு ஃபுட்பால் போட்டியிலே ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஃப்ளாக் ஃபுட்பால் விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை ஒரு நான் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். காரணம், இது வந்து பாதுகாப்பான ஒரு விளையாட்டு. அப்புறம் கூடவே வந்து ஸ்பீடு அப்படிங்கிறது இந்த விளையாட்டுக்கு ரொம்பவே தேவைப்படும். பிளேயர்ஸ் வந்து மற்ற ஃபுட்பால் கேமில் வந்து அதிகமாக இந்த தாக்குதல் அது எல்லாமே வந்து செய்வாங்க இல்லையா. ஆனால் இந்த ஃப்ளாக் ஃபுட்பால் கேமில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதான். ஸ்மூத்தாக போய் பிளேயரோட இடுப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடியை பறிக்கிறது மூலமாக அந்த ஒரு ஆட்டத்தையே முடிச்சுருவாங்களாம். இதில் வந்து 5 to 7 பிளேயர்ஸ் வரைக்கும் கலந்துப்பாங்க ஒரு டீமுக்கு. அதாவது ரெண்டு டீமுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து கணக்கில் வரும். இது வந்து ஒரு பாரம்பரியமாக விளையாடப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் மாதிரி பிளேயர்ஸ் வந்து மற்றவங்களை தள்ளிவிடாமல் இடிக்காமல் அப்புறம் வந்து அவங்கள வந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல் அமைதியான முறையில் வந்து அந்த கால்பந்து விளையாட்டு அப்படிங்கிறத வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. கூடவே வந்து எந்த பிளேயர்கிட்ட பந்து இருக்கோ அவங்களோட அந்த ஒரு கொடியை மட்டும்தான் வந்து கலட்டுவாங்க. இதனால் அவரை வந்து அந்த கேமை விட்டு வெளியேற வைக்க முடியும். பந்தை வந்து கையில் வாங்கினதும் உடனே வந்து பாஸ் பண்ணி ஆப்போசிட் டீமோட கோல் கம்பத்தில் போட வேண்டியதான் டார்கெட். அது மூலமாக அதிக பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டீமுக்கு கிடைக்கும். இன்னும் 2 வருஷத்தில், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பகுதி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவில், அங்கே வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்குமா, அதுல அதிகாரப்பூர்வமா இந்த ஒரு ஃபிளாக் ஃபுட்பால் கேம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்த உடல் காயங்கள்லாம் பெருசா ஏற்படாத விளையாட்டு அப்படிங்கிறதுனால சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வந்து ஜாலியா இந்த ஒரு கேமுக்கான பிராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகள்ல. அது நம்மளுமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு வந்து ஒரு கொடி மட்டும்தான் தேவை. ஃபிளாக் ஃபுட்பால்ல ரூல்ஸ் எல்லாமே வந்து மற்ற விளையாட்டுகள் மாதிரி தான் அப்படிங்கறத சொல்லிட்டு, இதுக்காக எந்த ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஃபிளாக் ஃபுட்பால் அசோசியேஷன் அமைப்பு தான் வந்து இதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்களாம். போட்டிகள் கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பிளேயர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுறது, குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து விளையாட்டில் சேர்க்கறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த ஒரு அசோசியேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரி என்ன எதை பற்றி சொல்ல போறீங்க? சாஃப்ட்வேர்ல பெயிண்டிங் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க ஜாபி, அதில் என்னென்ன கற்றுக் கொடுக்க போறீங்க?
1: ஓகேக்கா, அதில் எப்படின்னா நம்ம வந்து அதாவது சாஃப்ட்வேர் அப்படின்னு பொறுத்த வரைக்குமே அந்த கம்ப்யூட்டர், அதாவது கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பெயிண்டிங் பண்ண வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமும் இன்னும் சில பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து எப்படி சாஃப்ட்வேரில் பெயிண்டிங் பண்ணுறது, அதாவது கம்ப்யூட்டரில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது வந்து எப்படி பெயிண்டிங் பண்ணணும், அப்புறமா அந்த பெயிண்டிங் பண்ணதுக்குள்ளே ஏதாவது எழுதணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து இது பண்ணணும், அப்புறமா அந்த எழுதுறதுக்கு உண்டான ஷேப்பை எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரியும், கலர் எப்படி அடைக்கிறது அப்படின்ற மாதிரியும் ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே, அதை தான் அடுத்தடுத்து இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பிக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் யாரு அப்படிங்கிறதான் கேட்க போறோம். சரி, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு?
1: என்னோட ஃபேவரட் ஆக்டர் வந்து அஜித்.
0: அஜித் குமார். சரி ஓகே, அவங்க நடிச்ச படங்கள் தான் இப்போ மாறி மாறி சொல்ல போறோம். ரெடியா?
1: எனக்கு அவங்க படம் பாதிக்கிட்டு தெரியாதக்கா.
0: உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் வரைய சொல்லுங்க, யார் வின் பண்றா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
1: ஆ ஓகேக்கா, சரி சொல்றேன். ஆ ஆரம்பம்.
0: ஆரம்பம், சரி ஆரம்பமே ஆரம்பம் சொல்லியிருக்கீங்களா. விவேகம்.
1: விவேகம், அப்புறம் வந்து வீரம்.
0: வீரம், விஸ்வாசம்.
1: விஸ்வாசமா, துணிவு.
0: துணிவு, சரி ஓகே. வேதாளம்.
1: விவேகம்.
0: விவேகம் தான் நான் சொல்லிட்டேனே.
1: நீங்க விஸ்வாசம் தான்க்கா சொன்னீங்க, விவேகம் சொல்லலக்கா.
0: இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பம் சொல்லும் போது அதுக்கு அடுத்துதான் நான் விவேகம் சொன்னேன், அதனால நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நேயர்கள் யாராவது அவுட் ஆகாம இந்த ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. சரி, அடுத்ததான் நீங்களுமே வந்து இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் குட்டி குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்ல போறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: ஓகேக்கா, ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த 3 கட்டங்கள் போட்ட மாதிரி இருக்கும்ல, அந்த கட்டங்கள் போட்ட மாதிரி கலர் கலராக இல்லாமல் ப்ளூ கலரில், அதாவது வான ஊதா கலரில் இருக்கும். அந்த வான ஊதா கலர் என்னென்ன அப்படின்னா கிளிக் பண்ணணும். அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிராயிங் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இப்படி இருக்கும் போது அந்த டிராயிங் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமா இன்னும் ஒரு 3 செகண்ட்ஸில் என்ன அப்படின்னா ஒரு காலர் வந்துட்டாங்க.
0: சரி ஓகே. வணக்கம். வணக்கம், உங்க பேர், அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, நேயர் புது நேயர்னால கொஞ்சம் பயந்துட்டு கால் வந்து கட் பண்ணிட்டாங்க. சரி, திரும்பவும் நம்ம கூட ஜாயின் ஆவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க கண்டினியூ.
1: ஓகேக்கா, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் மாதிரி வெள்ளை கலர்ல வந்துடும் நமக்கு. அதை பாத்தீங்க அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர்ல, அதாவது லேப்டாப்ல, அதாவது அந்த கம்ப்யூட்டர்ல தான் வரும். மற்றபடி நேர்ல வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேணும்.
0: சரி ஓகே.
1: சரி, அதுக்கப்புறமா அதுல என்ன அப்படின்னா சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கீஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறமா கேலிபிரியா, அதாவது அந்த ஷேப்பை மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறமா கலரை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கலர் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா எரேசிங் தனியாக கொடுத்துருப்பாங்க, ப்ரெஷ்ஷஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷ் இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம வந்து மவுஸால் வந்து ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிக்கணும். அந்த ப்ரெஷ்ஷு வந்து என்ன சைஸில் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே சும்மா ஃபோன்லலாம் வால்யூம் கூட்டும் போது அந்த ஒரு இது மாதிரி வரும்ல, மேலே ஏற்றி இறக்குற மாதிரி வரும். அந்த மாதிரி சைடில் ஒன்று வரும். அதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏற்றி இறக்கும் மூலமாக அந்த மார்க்கரோட அடர்த்தி கொஞ்சம் அதிகமாகும். அது கீழே இறக்கணும்னா மார்க்கரோட அடர்த்தி கொஞ்சம் கம்மியாகும். இதன் மூலயமா வந்து ஷேப்பு கேட்ட மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதை கற்றுக்கிட்டாச்சு, இதுக்கு எப்படி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.
0: சரி ஓகே, இப்போதைக்கு வந்து எப்படி வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வந்து கரெக்டான சைஸில் வைக்கிறது அது வரையே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்தடுத்து இதை பற்றின நிறைய விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான 4 ரைட்ஸில் கடைசியாக சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைட் டு பார்ட்டிசிபேஷன், அதாவது தமிழில் வந்து பங்கேற்பு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜராக இந்த ரைட்ஸ் வந்து கிடைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா அது ஸ்கூல் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே குழந்தைகளோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனால் அதை பயன்படுத்திக்கிறவங்க என்னமோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. சிலர் விருப்பப்பட்டு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வீணாக்காமல் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிலருக்கு வேண்டாம் வெறுப்பாக கூட வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை வந்து டீச்சரோ வந்து ஃப்ரெண்டோ கம்பல் பண்ணி அவங்கள வந்து சேர வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதை தவிர வாய்ப்புக்காக ஏங்குறவங்களும் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ட்ராமாலெலாம் வந்து ஒருத்தவங்களை நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா யார் வந்து கொஞ்சம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யார் வெள்ளையாக இருக்காங்களோ அழகாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து மெயின் கேரக்டராக வந்து நடிக்க வைப்பாங்க. ஆனால் கலர் வந்து கம்மியாக இருக்கிறவங்கள வந்து ஒரு மாதிரி சைட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பண்ண வைப்பாங்க. இதனால கூட முக்கியமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிலது வந்து மறுக்கப்படுது. சரி, அந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் ஏதாவது நடந்திருக்கா ஜாபீர்?
1: எங்கள் ஸ்கூல்லையே அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் நடந்தது கிடையாது. ஆனால் எல்லாருமே ஒரு சம உரிமையாக தான் பார்ப்பாங்க.
0: சரி ஓகே. அப்போ வந்து ரொம்ப ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்ததாக இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் கூட கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு பேட்டர்னில் கொஞ்சம் நாட்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தரோட நிறத்தையோ உருவத்தையோ வச்சு அந்த திறமைகளை வந்து குறைவாக வந்து மதிப்பிடக்கூடாது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து சமமான முறையில் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுக்கான ஒரு முக்கியமான பொறுப்பு பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து படங்கள்லேயே வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கலர்னால வந்து அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்காம இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஹைட்டு வெயிட்டு இது எல்லாமே பொறுத்து கூட வாய்ப்புகள் மறுக்கப்படுறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது நம்மளை சுற்றி நடக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
7: ஜாபீர்.
6: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு பயனுள்ள தகவல் தான் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி, நம்ம ஜாபீர் தம்பி மூலமா எப்படி வந்து இந்த சிஸ்டம்லலாம் பெயிண்டிங் பண்றது அப்படிங்கறத இப்போ கத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இப்ப சொல்ல போறாங்க.
7: ஓகேக்கா. அப்புறமா இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர்ஸையுமே நம்ம மாற்றலாம், அதாவது ப்ரஷ்ஷோட கலர்ஸையும் மாற்றலாம். இந்த ப்ரஷ் வந்து இந்த கலர்ல இருந்தாமே நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க மாற்றலாம். அதுக்கப்புறமா அவங்க கூட பேசுறதுக்காக ஒத்து நினைஞ்சிருக்காங்க.
6: ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம், நான் பாண்டியராஜன் பேசுறேன், குஜராத் மாநிலம் மடாதூர்ல இருந்து.
7: சொல்லுங்க.
8: நல்லது.
6: ஓகே, நாங்க சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: ரொம்ப நலமா இருக்கு. நான் ரொம்ப டிராவல் இருந்ததுனால என்னால இடையில பேச முடியல.
6: பரவாயில்லண்ணா, பரவாயில்ல, சூப்பர். இப்ப ஞாபகம் வச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
8: ஒரு ஆக்டர் சொல்லி அவங்க பல பேர் சொல்லி விளையாண்டுங்களா?
6: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு?
8: வடசென்னை
6: காதல் கொண்டேன்.
8: வேலையில்லா பட்டதாரி.
6: வேலையில்லா பட்டதாரி. தேவதையை கண்டேன்.
8: உத்தமபுத்திரன்.
6: என்ன பாடல் வேணும்? எனிமி படத்துல இருந்து அந்த பாடல் கண்டிப்பா கொடுத்துறோம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, குஜராத்ல இருந்து நம்ம பாண்டியராஜன் அண்ணா தான் வந்து கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறம் கால் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து டிராவல்லே இருந்ததுனால திரும்பவும் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணி பேசினதுல ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம ஜாபீர் தம்பி சொல்லியிருந்த அந்த ஒரு தகவலை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ.
7: ஓகேக்கா, அதுக்கப்புறமா அந்த நம்ம எழுதுகிற ப்ரஷ்ஷையுமே நம்ம கலர் மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னா, கலர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு வட்டமாக ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு வட்டமாக ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷுக்குள்ள கலர் கீழே இருக்கும், அதுக்கு உள்ளடிக்க வேண்டிய கலர் வந்து மேலே இருக்கும். அப்புறமா நமக்கு அந்த கலருக்குள்ளே அமைக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸான கலர்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கலர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து டச் பண்ணாலே போதும், நமக்கு வந்து அந்த கலர் ஃபுல்லாக அடிச்சிடும்.
6: சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
9: வணக்கம், நித்யஸ்ரீ.

0: ஜாபிரி எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், நான் அருள் இருந்து பேசுறேன்ப்பா.
1: ரொம்ப சூப்பரா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்ப்பா. கொஞ்சம் நான் வீட்டுக்கு வரதே ரொம்ப லேட் ஆயிடாதனால என்னால கூப்பிட முடியல.
1: நிகழ்ச்சி
0: கொஞ்சம் கேட்பேன், கொஞ்சம் கேட்காம மிஸ் ஆகும்.
1: பரவாயில்ல. ஓகேக்கா, உங்களோட பிஸி டைம்ல எங்களுக்கு கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
0: இப்போ கொஞ்ச நேரம் கேட்டேன்ப்பா.
1: சரி ஓகேக்கா, உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ பிடிக்கும், இல்ல எந்த ஹீரோ படங்கள் இப்ப நீங்க சொல்ல போறீங்க?
0: நான் ஹீரோ ஹீரோ நகைச்சுவை நடிகர் சொல்லலாமா?
1: நகைச்சுவை நடிகர் வித்தியாசமா இருக்கே, கண்டிப்பா சொல்லலாம்.
0: மனோரமாச்சு.
1: மனோரமா? ஆனா அவங்க கொஞ்சம் வந்து பழைய ஒரு காலத்து நடிகையா இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு பதில் தெரியறது கஷ்டம்தான்.
0: இல்லையா, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே. மனோரமா அவங்க நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா, உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, புது படங்கள் இருக்கு தானே?
1: சரி ஓகேக்கா, எனக்கு தெரிஞ்ச பதில்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன்க்கா.
0: சொல்லுங்கப்பா.
1: சரி ஓகே,
0: நான் ஆரம்பிக்கட்டுமா? நீங்களா?
1: ஆ சொல்லுங்கக்கா நீங்க.
0: அருணாச்சலம்.
1: அருணாச்சலம் ஓகே. சின்ன தம்பி படத்துல அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா இருக்காங்க. விதி. விதி.
1: யஜமான்.
0: அண்ணாமலை.
1: நாட்டாமை.
0: பூம்புகார்.
1: இந்தியன். இந்தியன் படம்.
0: இந்தியன் பார்த்தா ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. மாமன் மகள்.
1: அப்புறம் வந்து வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற படத்துல இருந்தாங்க.
0: முறை மாமன்.
1: பேரழகன் படத்துல இருக்காங்க.
0: அப்புறம் வாழ்வே மாயம்.
1: அருந்ததி படம்.
0: சின்ன கவுண்டர்.
1: சின்ன கவுண்டர். சிங்கம். சிங்கம் படத்துல நடிச்சிருக்காங்க.
0: ஆமாமா. அப்புறம் வந்து அன்பேவா.
1: அன்பேவா. இதுக்கப்புறம் படங்கள் ஜெமினி படத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: பாத்திருக்கேன் ஆனா ஞாபகம் இல்லை. அப்புறம் தில்லான மோகன் அம்பாள்.
1: அப்புறம் வந்து சாமி படத்துல இருக்காங்க.
0: கரெக்ட். அப்புறம் மைக்கேல் மதன காமராஜன்.
1: தாமிரபரணி படம்.
0: இருக்காங்க. சிங்காரவேலன்.
1: சரி அவ்வளவுதான்க்கா, நான் வந்து புது படங்கள் பேரு எனக்கு தெரிஞ்சது பூரா சொல்லிட்டேன்.
0: ஓரளவுக்கு புதுசுதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்காக.
1: ஓகேக்கா ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கக்கா.
0: எனக்கு ஜெயம் ரவி நடிச்ச டிக் டிக் படத்துல குறும்பா பாட்டு.
1: ஓகேக்கா ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
0: நன்றிப்பா.
1: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆன்சர் வந்து சொன்னாங்க. மனோரமா அவங்க நடித்த படங்களில் இருந்து அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பதிலோட அடுத்தடுத்து நம்ம ஜாபிர் தம்பியுமே வந்து ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அதை அடுத்த பகுதியில் இன்னும் டீட்டெயிலான வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இன்னுமே நிறைய வீடுகளில் இந்த குழந்தைகளோட மனநலன் அப்படிங்கிறது பாதிக்கிறதுக்கான ஒரு காரணமாக பெற்றோர்களுமே வந்து இருக்காங்க. பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவங்களோட பிரிவு குழந்தைகளை வந்து அதிக அளவில் பாதிக்குது அப்படின்னே சொல்லலாம். அது வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அதை தவிர வந்து அவங்க பிரிஞ்சு இருக்கிறது இல்லைனா வந்து தனித்தனியாக வந்து அவங்க வாழ்றது இந்த மாதிரியான விஷயங்கள்னால குழந்தைகளுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு அன்பு கிடைக்காம இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது சக நண்பர்களோட சூழலை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பேரண்ட்ஸோட பிரிவு அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்தை தான் தருது. முக்கியமாக வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் குறை சொல்றதுனால குழந்தைகளுக்கு வந்து யாரை நம்பணும், யாரை வந்து நமக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே வந்து இருப்பாங்க. அதனால குறை சொல்றத முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிட்டு குழந்தைகளோட அன்பு செலுத்துறதுக்கான நேரத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா எப்பவுமே குழந்தைகளை மையப்படுத்தி பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து ஒரு ஃபீல் வந்துடும், நம்மளால தான் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும். எது எதுக்கெல்லாம் சண்டை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் குழந்தைய கொண்டு போய் வந்து ஸ்கூலுக்கு விடுறது, யார் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுக்கறது, அதாவது செய்ய ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டாலுமே குழந்தைகளுக்கு அது வந்து மனசளவில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்மளால தேவையில்லாமல் சண்டைகள் வருது அப்படின்னு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சண்டைகள்லாம் குறைச்சி பிரிவு இருந்தாலுமே வந்து குழந்தைகளுக்கு சமமான ஒரு அன்பு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: கோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் வேற நிறைய தகவல்கள் சொல்லணும், நான் வந்து அதை தடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் வச்சிருக்காங்க. சரி, என்னென்ன தகவல் அப்படிங்கிறத இப்போ நீங்க வந்து நல்லா டைம் எடுத்து சொல்லலாம்.
1: ஓகேக்கா. அப்புறமா நான் அந்த மாதிரி எழுதுறதோட கலரையும் மாத்தலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு உள்ள அடிக்கிற கலரையும் மாற்றலாம் சொன்னேன். அப்புறமா அது வந்து உள்ளாக்கிய கலர் வந்து ரொம்ப நம்ம கீச்செல்லாம் தேவையில்லை, சும்மா அப்படி வந்து அந்த கலர் தொட்டுட்டு அந்த கலர் வந்து மவுஸ் வச்சு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாலே போதும். அப்புறமா இந்த சிஸ்டத்தில் கொடுக்குற இந்த ஒரு கலர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம், அதாவது ஷேப்புன்னு மேலே இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு என்னென்ன அப்படின்னா அதில் வந்து ஓவல் ஷேப், அப்புறமா சர்க்கிள் ஷேப், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நிறைய வகையான ஷேப்ஸும் இருக்கும். அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரி,
1: ஓகேவா. அப்புறமா அதுக்குமே சில உள்ள கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. சரி, இதில் உள்ள எனக்கு பேர் எழுதணும்ப்பா. சரி, உதாரணத்துக்கு நான் ஒரு ஃப்ளைட் வரைஞ்சிட்டேன், சரி காரே வரைஞ்சிட்டேன்னு வைங்களேன், உள்ளே எனக்கு ஒரு பேர் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைப்பிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அந்த பாக்ஸ் வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடணும், வச்சுட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சிடணும். வச்சுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர் வேணும், எக்ஸாம்பிளுக்கு ஜாபீர் அப்படின்னா என்னோடய பேரை நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன், அந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் வந்துருக்கும். இதில் எப்படி கலர் மாற்றுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி அந்த வந்து ப்ரஷஸில் போய் கலர் மாற்றுவோம்ல, அதே மாதிரி இதுலேயுமே போய் அந்த கலரை மாற்றிட்டு இதில் டச் பண்ண முடியுமா இதோட கலருமே மாறும். ஓகேவா. அப்புறமா இதோட ஷேப் மாற்றணும் அப்படின்னா கேலிபிரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த கேலிபிரியா மூலமாக போய் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக எந்த ட்ராயிங்கை வேணாலும் ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். என்ன ஒன்று, நம்ம வந்து இந்த மவுஸை கிளிக் பண்ணிட்டு இப்படி வரைக்கிறதுனால நம்மளோட கோடுகள் எதுவுமே ஒழுங்காக வராது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு.
0: ஆமாம்,
1: அதுக்குமே சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா கீபோர்ட் டைப்பிங் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறது, கீழே வர்றது, ரைட்டில் போகிறது, இந்த ரைட்டில், இந்த லெஃப்டில் போகிறது அப்படின்ற மாதிரி 3 கீஸ் 4 கீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குல்ல கீபோர்டில் பெருசானது இந்த டேஷ்போர்ட், அதாவது ஸ்பேஸ் விடுவோம்ல அந்த ஒரு பட்டன் பெருசாக இருக்குமே.
0: ஆமாம்,
1: அந்த பட்டன். இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸ் பட்டன் இருக்குல்லக்கா, அந்த ஸ்பேஸ் பட்டன் நம்ம என்ன பண்ணா அமைக்க பிடிச்சிக்கிறணும். இது அமைக்க பிடிக்க மூலமா மார்க்கர் வந்து என்னென்னு அப்படின்னா அதோட எழுத்துக்களை ஆரம்பிக்கும், எழுத்துற ஆரம்பிக்கிற. சரி, இது எப்படி முன்னாடி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சொன்னதில்ல 4 கீஸ், அந்த 4 கீஸில் முன்னாடி கொண்டு போகணும்னா அதை முன்னாடி அமைக்கலாம், பின்னாடி கொண்டு போகணும்னா அதை பின்னாடி அமைக்கலாம், அந்த சைடில் கொண்டு போகலாம், இந்த சைடில் கொண்டு போகலாம், இந்த சைடில் கொண்டு போகலாம், இந்த சைடில் கொண்டு போய்க்கலாம்.
0: சரி,
1: இந்த மாதிரி நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இது மூலயமா நம்ம வந்து என்னென்னு அப்படின்னா நிறைய வகையான டிராயிங்ஸே நம்ம கற்றுக்கிறலாம். அப்புறமா இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது இந்த கண்ட்ரோல் பிளஸ் எஸ் இதில் சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணால் அந்த நம்ம வரைஞ்ச டிராயிங்கை பார்த்துக்கிறோம்.
0: ஓகே, கடைசியில் ஒரு டிராயிங் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். நம்ம ஜாபீர் தம்பியுமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததாக இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்றோட வேகம் 15 கிலோமீட்டர்லேருந்து 22 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் பாய் சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைந்திருக்கீங்க இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். இப்போ ஒரு அம்மா பேசியிருந்தாங்க, அவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அவங்களுடைய சின்ன வயசுல இருந்த ஞாபகத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட வீட்டுல ரெண்டு விசைப்படகு இருந்ததாகவும், அவங்களோட பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசைப்படகுக்காரவங்களுக்கும் அந்த நேரத்துல இருந்த வழக்கம் என்னன்னா, விசைப்படகு உரிமையாளரோட வீட்டுலதான் வந்து சாப்பாடுலாம் போடுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு போடும்பொழுது நான் தான் அந்த சாப்பாடெல்லாம் ஆக்கணும். அப்போ வந்து பெரிய பானைகளில் வந்து அந்த சாப்பாடு ஆக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் இருக்கும் எங்களுக்கு. அதனால் நான் நல்லா வேலை செய்கிறத பார்த்து எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மகனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் மறுபடியும் நான் அவங்களோட சேர்ந்து நிறைய வேலைகள்லாம் பார்ப்பேன். கடல் தொழிலுக்கு என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் பார்க்க வேண்டியிருந்தது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அவங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப சிறந்த அனுபவம் தான். அந்த காலத்தில் படிப்புக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்காத அந்த காலத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த பெண்களுக்கும் கடலுக்கும் என்ன உறவு இருந்துச்சு, இப்போ இருக்கிற பெண்களுக்கும் கடலுக்கும் என்ன உறவு இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
0: வணக்கம்
5: வணக்கம் அம்மா, உங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேர் செல்வி, உன்னாவது காமராஜனூர்ல இருந்து பேசுறேன்.
5: முன்னாடி இருந்த பெண்களினுடைய அந்த கடலுக்கும் அவங்களுக்குமான உறவு என்ன, இப்ப இருக்கிற பெண்களுக்கும் கடலுக்குமான உறவு என்னன்னு நினைக்கிறீங்க?
6: முன்னால உள்ள பெண்கள் வந்து படிப்பு அதிகமான படிப்புலாம் முன்னால உள்ள பெண்களுக்கு கிடையாது. அப்ப கடற்கரை தான் தஞ்சம் சொல்ற மாதிரி பெண்கள் வாழ்ந்தோம். ஏன்னா அப்போ உள்ள பெண்கள் வந்து அதிகபட்சம் படிக்கல, ஆனா கடற்கரையில வந்து அந்த கொண்டுட்டு வர்ற மீன்களை, நம்ம கணவன்மார்கள் கடலுக்கு போய் கொண்டுட்டு வர்றாங்கல்ல மீன், அந்த மீன்களை நல்லா உணர்த்தி வியாபாரம் மாதிரி பார்ப்பாங்க. இப்போ பெண்கள் பார்த்து அதில் 10 ரூபா சம்பாதிப்பாங்க. கணவன் ஒரு சம்பாத்தியம் கொண்டுட்டு வந்தால் மனைவிகள் அதை உணர்த்தி அந்த கருவாட்டு இதுகளை உணர்த்தி ஒரு சம்பாத்தியம் சம்பாதிப்பாங்க. அது அவங்களுடைய குழந்தைகளுக்கு, அவங்களுடைய எதிர்கால மகன்களுக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த உணர்வுகள் வந்து இந்த காலத்து பெண்களுக்கு இருக்க இல்லை. இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து படிப்பறிவு நல்ல தரகாத்திரமா ஆயிடுச்சு. அதனால இப்போ உள்ள பெண்கள் வந்து படிப்புக்குள்ளேயே எல்லாரும் போயிடுறாங்க. அதனால கருவாடையோ கடற்கரையோ விரும்ப மாட்டாங்க இப்போ உள்ள பெண்கள். ஏன்னா இப்போ உள்ள இதில் வந்து படித்து அவங்க அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் நாகரிகங்கள் பெருத்து போன உடனே அவங்க வந்து இந்த கடற்கர பட்சத்தை அவங்க நோம்புறது கிடையாது. அதனால தான் சிறு தொழிலோ அதோ என்னமோ பார்க்கணும் இல்லை. நம்ம ஒரு இடத்துல போனால் அந்த வேலை பார்த்தா நமக்கு இவ்வளோ கிடைக்குது. அப்போ ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு நர்சிங் படிக்கிறாங்க, மாதம் ஒரு 6 ரூபா சம்பளம் வருது, ஒரு 5 ரூபா சம்பளம் வருதுன்னா பரவாயில்ல, நம்ம நீட்டாக போயிட்டு நீட்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பெண்கள் இப்போ உள்ள பெண்கள் உருவாகியிருக்க.
5: ஒருவேளை வந்து பெண்கள் வந்து நான் கடற்கரைக்கு இப்போ வர்றேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன், இல்லை நம்மளோட வல்லத்தையோ லாஞ்சியோ நான் நிர்வாகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்கள் கிட்ட வந்து கணவன்ட்டையோ இல்லை அப்பாட்டையோ கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஆண்கள் ஏற்றுக்கிறாங்க, நம்மளோட பகுதியில் இருக்கிற ஆண்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
6: ஆண்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ உள்ள காலத்தில் வந்து பெண்கள் வரணும், நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு கணவர் மாதிரி நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நம்ம கௌரவம் பார்த்துக்கிட்டு பெண்களை வந்து நம்ம கடற்கரைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற சில ஆண்கள் வந்து இதை ஒத்துக்கிறவே மாட்டாங்க, கடற்கரைக்கு வர அனுமதிக்க மாட்டாங்க. பெண்களுக்கு ஆர்வம் இருக்கும், சரி நம்மளும் போய் ஏதாவது பண்ணுவோம், இந்த நிர்வாகத்தை பார்ப்போம். நீ அப்படி நிர்வாகம் பார்க்குறதா வீட்லேயே வச்சு நிர்வாகம் பாரு, நாங்கள் உழைச்சி கொண்டு வந்து தர்றோம், நீங்கள் அதை சரி பண்ணி குடும்பத்தை வச்சு நிர்வாகம் பார்த்து போங்க. ஆனால் அங்கே கடற்கரைக்கு உங்களுக்கு அலர்ட் கிடையாதுங்கிறது. இப்போ எந்த பெண்களுமே, ஒரு சில பெண்கள் வந்து ஒரு சிலங்களை ரொம்ப பெண்கள் வந்து இப்போ கடற்கரையெல்லாம் போகிறதில்லை. அந்த காலத்தில் உள்ள பெண்கள் வந்து பழைய காலத்தில் 10 ரூபா கிடைக்கிறது வந்து அந்த கருவாட்டை நோங்கி அந்த வியாபாரத்தை பார்த்து கடற்கரையிலே கிடக்கிற பெண்கள் தான் அந்த காலத்து பெண்கள். இந்த பாக்கத்து பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஓரளவு ஏணி வச்சா கூட எட்டாது, அவங்க நாகரிகமான உலகத்தில் இறங்கிட்டாரு.
5: ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: நன்றி.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
4: வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம், என் பேர் கிங்ஸ் ராணி, நம்ம ஆம்பன் காமராஜர் நகர்லேருந்து பேசுகிறேன்.
4: முன்னாடி இருந்த பெண்கள், அதாவது நீங்கள், உங்களோட அம்மா, உங்களோட பாட்டி, அவங்களுக்கும் கடலுக்குமான உறவு அப்படின்றது என்ன? இப்போ இருக்கிற பெண்கள்லாம் வந்து அவங்களுக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
5: முன்னாடி உள்ள காலத்தில் வந்து கடல் தொழில்னா ஒரு பசுமை வசந்த காலம் தான். அதனால வந்து நம்ம பிள்ளைகளையும் கடல் தொழில் சார்ந்து தான் நம்ம வளர்த்துருப்போம், அதுகளுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், இந்த மாதிரி தான் போகணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடல் சார்ந்ததை சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ உள்ள காலம் வந்து கடல் தொழில் வந்து நாளுக்கு நாள் வந்து நலிவடைஞ்சிக்கிட்டு தான் போகுது. ஒழுங்கான விலையும் நமக்கு கிடைக்கல, மற்றபடி தொழில் மீன் வரத்தும் கொஞ்சம் கம்மி தான். அதனால என்னத்தை நம்ம இதை போட்டு நம்ம பிள்ளைகளையும் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு நம்ம இதுவன்ற சொல்கிறது என்ன இருக்குது? வேண்டாம், படிப்பு லைனில் பிள்ளைகளை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் நினைக்கிறோம், பெரியாளுக்க நினைக்கிறோம். ஆனால் இப்போ உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள்னா, கடல் சார்ந்த தொழிலை விரும்புறதில்லை. நம்ம உள்ள நல்லா டாக்டர் படிக்க வைக்கணும், கலெக்டர் படிக்க வைக்கணும், ஒரு என்ஜினியராக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கடல் சார்ந்ததில் ஈடுபாடு காட்டுறதில்ல அவங்க.
4: என்னதான் வந்து இப்போ முன்னாடி இருந்ததை விட அதிகமாக நம்ம படிக்க வச்சாலும் கூட நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது வந்து ஒரு எட்டா கனி மாதிரி தான் இன்ன வரைக்குமே நம்மளுக்கு இருக்குது. ஒரு சில பெண்கள் போகிறாங்க, ஒரு அவங்க படிப்பு சார்ந்து போகிறாங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக பேங்க்கு இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு வந்து போறாங்க. ஆனா வந்து அதிகமா வேலைக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஒரு சிலர் போறாங்க, ஒரு 100 வந்து ஒரு 80% வந்து போகாம தான் இருக்காங்க, 20% தான் போறாங்க. ஒருவேளை வேலைக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வேலைக்கு போனாலும் கூட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வேலைக்கு போறதில்லை, இந்த மாதிரியான இருக்கு. அப்போ வந்து வீட்டில் இருக்கும் போது நம்ம வந்து கடலுக்கு, கடல் ரீதியாக அந்த தொழில்களை வந்து நம்ம பழகலாம். கடல் ரீதியானா வந்து ஒரு வலை கட்டுறது, இல்லை வீட்டுக்கு கடல் தொழிலுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பண்ணாமல் அதை தவிர்த்து வந்து நிறைய கடல் சார்ந்து நிறைய தொழில்கள், சின்ன சின்ன தொழில்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணணுன்றதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
5: ஆர்வம் காட்டுறாங்க, ஆர்வம் இருக்குது. ஆனால் முன்னாடி உள்ளதில் வந்து நிறையா சம்பளம், ஒரு வேலைக்குன்னு போயிட்டோம்னா நிறைய அதிக சம்பளம் எதிர்பார்ப்போம். இப்போ உள்ளதில் ஆம்பளை 10 உழைச்சா நம்ம 5 உழைப்போம், ஒரு 5000 நமக்கு மாதம் கொடுத்தாலும் போதும், அது மாதம் தோறும் ஜெயமிச்சா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் உதவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள மனநிலையில் இருக்கிறாங்க. அது மாதிரி கடல் சார்ந்து வேணாலும் கடல் சார்ந்த தொழில், ஒரு மால் நூல் வச்சு கடைகள் வச்சு பிள்ளைகளை கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் நிறையாவே இருக்குது. அதுதான் தொழில் சார்ந்ததுக்கான ஈடுபாடு மக்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் படிப்பு லைனில் தான் அதிகமாக விரும்புகிறாரு.
4: ரொம்ப நன்றி அம்மா, உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு
5: ரொம்ப நன்றி.
6: இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மாச தொடக்கம் ஆனதும் சரி, இல்ல நம்மளுடைய மீன்பிடி பகுதிகளில் பாத்தீங்கன்னா வார இறுதி நாட்களும் சரி ரொம்ப உற்சாகம் கலந்த ஒன்றா இருக்கும். அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஆண்கள் போய் வாங்குறதுல மும்முரமா இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தின்பண்டங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வாங்குறதுல ரொம்ப வந்து மும்முரமா இருப்பாங்க. காரணம், அது ஒரு சம்பள நாளா இருக்கும். இப்ப தெற்கு பகுதியில அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல சம்பள நாட்கள் வரும், வடக்கு பகுதிகள்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல சம்பள நாட்கள் வரும். காரணம், அன்னைக்குதான் ரெண்டு பகுதியிலையுமே வந்து ஓய்வு நாட்களா இருக்கும். அதனால ஓய்வு நாட்கள்ல வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க, அதுக்கு அடுத்த நாட்கள் வந்து கடலுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு தயாராக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சம்பளம் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை வந்து இங்கிலீஷில் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேலரின்ற வார்த்தைக்கும் நம்மளுடைய கடல் பகுதிகளுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா, ரோமானிய பேரரசு இருக்கு இல்லையா, அந்த ரோமானிய பேரரசுல குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா இராணுவ வீரர்களையும் தொழிலாளர்களையும் உப்புக்காக, அதாவது அவங்க உப்பு கொண்டு வந்து தருவாங்க, அதுக்கு பதிலாக இவங்க காசு கொடுப்பாங்க. இதை வந்து சாலரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாலரியம் அப்படின்ற வார்த்தை மருவி மருவி மருவி தான் பாத்தீங்கன்னா சாலரி அப்படின்ற ஊதியத்திற்கான இங்கிலீஷ் வார்த்தை ஆரம்பிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு வந்து தொழிலாளர்களை பத்தியும் அவங்கள பத்தின ஒரு சில சின்ன சின்ன சட்டங்களை பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது. சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நம்ம எல்லாருக்குமே உலக மகளிர் தினம் அப்படின்றது மார்ச் 8 தெரியும். ஆனால் அது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றது தெரியுமா? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்ம எல்லாருக்குமே ஒரு தொழிலாளர் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்ற முதல் முகம் ஒரு ஆணினுடைய முகமாக இருக்கலாம். காரணம், நிறைய நூற்றாண்டுகளாக ஆண்கள் வந்து நிறைய தொழிற்சாலைகள்லையும் தொழிற்கூடங்கள்லையும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன் பெண்கள் அந்த நேரத்தில் வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேலை பார்த்துருக்காங்க பெண்களும் கூட. நம்ம எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து சம உரிமை தரணும் அப்படின்றது இந்த கால் நூற்றாண்டாக தான் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கால் நூற்றாண்டாக தான் பார்த்திங்கன்னா பெண்களும் கூட ஓரளவுக்கு சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு இன்னும் முழு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. 1908 வருஷத்தில் வட அமெரிக்காலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா ஆடை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளில் பெண்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்களுக்கு சம ஊதியம் வழங்கப்படலை. அதே நேரத்தில் ஆண்களுக்கு இணையான வேலையையும் பல நேரங்களில் ஆண்களை விட அதிகமாகவும் பெண்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். சம ஊதியம் அப்படின்றது அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. இதனால் அவங்க போராட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி போராடி 1910 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாநாடே நடந்துச்சான். அந்த மாதிரி மாநாட்டில் நிறைய உயிரிழப்புகளும் கூட ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை நினைவுபடுத்துறதுக்காகவும் நினைவு கூறுறதுக்காகவும் தான் மார்ச் 8 1975 உலக பெண்கள் தினமாக கொண்டாடுறாங்க. சரி, இந்தியாவில் தொழிலாளர்களுக்காக என்னென்ன சட்டங்கள் செயல்பட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: ஆறாளும் வம்சம் இது அச்ச தண்ணியில விளக்கறியும் ஆறாள வம்சம் இது அறிக்குருவி நாடாது மூணா நடி தாளத்து முறையா கொண்டாடா.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். தொழிலாளர் ஒரு நிறுவனத்துடைய தூண் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொழிலாளருக்காக இந்தியால நிறைய சட்டங்களை உருவாக்குனாங்க. காரணம், அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அதே போல அவங்களுக்கு பாதுகாப்பையும் உரிமையும் தரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய சட்டங்களை இயற்றினாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, தொழில் பழகுனர் சட்டம் 1961, அதுக்கப்புறமா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சட்டம், இதை எல்லாருமே இபிஎஃப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதை உருவாக்குனது 1952. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அந்த நிறுவனத்திலிருந்து நம்மளுடைய ஊதியத்தில் ஒரு சிறிய தொகையை பிடிச்சிருவாங்க. அதை பிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய பேரில் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வைப்பு நிதியாக வைப்பாங்க. அந்த வைப்பு நிதி வைக்கும் பொழுது அந்த நிறுவனமும், இப்போ 2000 ரூபாய் ஒரு தொழிலாளருடைய ஊதியம் பிடிக்கப்பட்டிருக்குன்னா, அதே 2000 ரூபாயை அந்த நிறுவனமும் அந்த வைப்பு நிதியில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா வங்கியிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய வட்டி, இதைத்தான் பிஎஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய வருங்காலத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதுக்காக தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல தொழிலாளர் காப்புறுதி சட்டம், போனஸ் வழங்குறதுக்கான சட்டம், இந்திய தொழிற்சாலைகள் சட்டம், அதே போல இந்திய தொழிலாளர் குறைந்தபட்ச ஊதிய சட்டம், இது எல்லாமே இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான சட்டங்களா இருக்குது. இது மூலமா தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டப்படுது. சரி, பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கட்டிக்கலாமா?
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
7: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
8: ஒரு மீன் மட்டும் எப்பயுமே சுறுசுறுப்பாவே இருக்கணும், அதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடல அப்படின்னா அது இறந்து போயிருமா? என்ன காரணமா இருக்கும்? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். டியூனா ஃபிஷ், அதாவது சூறை மீன்கள். இந்த சூறை மீன்களுடைய பண்பு என்னன்னா, அவங்க எப்பயுமே அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படுற ஒரு மீனா இருக்கிறதுனால எப்போதுமே நீந்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. தூங்கும் போதும் ஒரு மீன் நீந்திக்கிட்டே இருக்குதுன்னா அது டியூனா ஃபிஷ்ஷாக தான் இருக்குமா. இதுல குறிப்பிட்ட வகை டியூனாக்கள் அதிகமாக விற்பனை ஆகுது. அதுல ஒன்று எல்லோ ஃபின் டியூனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய புரத சத்துக்கள் இருக்குது. அதே போல ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் D இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே மூளை ஆரோக்கியத்துக்கு, இதய ஆரோக்கியத்துக்கு, தசை வளர்ச்சி, தசைகளுடைய பழுது பார்ப்புக்கு, கண் ஆரோக்கியத்துக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, அதே போல ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் இது பயன்படுது. அதனால டியூனா மீன்கள் கிடைக்கும் பொழுது வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டியூனா ஃபிஷ்ஷை பற்றி ஒன்று சொன்னேன் இல்லையா, ஏன்னா அப்படின்னா எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு நிறுவனமும் எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்கிற தொழிலாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுவார்கள். அதனால அவங்கள தான் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா கவனிச்சுக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோட சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு இந்திராணி தங்கவேல் எழுதின உண்மையான அழகு எது. கதை கேட்கறதுக்கு அன்பான நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. அந்த கிராமத்து கல்யாண மண்டபம் ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு. அங்க தோரணங்களும் ஜரிகைகளும் அழகா இருந்துச்சு. பாட்டு ஒரு பக்கம் படிச்சுட்டு இருந்துச்சு. கூட்டம் அல மோதினபடி இருந்துச்சு. கல்யாண மண்டபத்தோட பெரிய மேஜையில விதவிதமான வண்ண காகித பூக்கொடிகளும் பளபளப்பான அலங்கார பொருட்களும் ஜொலி ஜொலிக்கிற பட்டு புடவைகளும் அங்க பறந்து கிடந்துச்சு. அந்த கல்யாண மண்டபத்துல அன்னைக்கு ஒரு அழகி போட்டி நடக்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு கல்யாண கூட்டம் போலதான் இருந்துச்சு. நிறைய பொண்ணுங்க அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அது கிராமத்துல நடக்கிற அழகி போட்டியா இருந்தாலும் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அங்க வந்து கலந்துகிட்டாங்க. அப்படித்தான் ஊர்லயே ரொம்ப வசதியான அழகான பொண்ணுன்னு பெயர் எடுத்த மேகலா நல்லா ஜொலி ஜொலிக்கிற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு நகை அப்புறம் மேக்கப்னு எல்லாத்தையும் சூப்பரா போட்டுக்கிட்டு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த மண்டபத்துல இருந்த முகம் பாக்குற கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவங்க காதுல இருந்து கழுத்து வரைக்கும் போட்டிருந்த எல்லா நகைகளையும் அழகா தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணோட பட்டு புடவையும் வைர நகைகளும் முகத்துல பண்ணிருந்த மேக்கப்பும் அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. கண்ணாடியில பூசப்பட்ட ரசத்தை தாண்டி அந்த பொண்ணோட முகத்துல ஏகப்பட்ட மேக்கப் சூப்பரா போடப்பட்டிருந்துச்சு. உதட்டுக்கு லிப்ஸ்டிக்கு, கண்ணுக்கு ஐலைனரு, அப்புறம் கண்ணத்துக்கு ரோஸ் பவுடர்னு அந்த பொண்ணை பாக்குறதுக்கே தேவதை போல இருந்தா. கண்ணாடியில தெரியற தன்னோட பிம்பத்தை பாத்துக்கிட்டு ரொம்ப பெருமிதப்பட்டு ஒரு மாதிரி கர்வத்தோட சிரிச்சா. மேகலாவை பொறுத்த வரைக்கும் நல்ல பளபளன்னு வெள்ளையா இருக்கிறதும் கூர்மையான நாசையோடையும் மூக்கு மொழியும் லட்சணமா இருக்கிறதும் சிறந்த அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தா. அங்க இருந்தவங்கலயே மேகலா போட்டிருந்த நகை நட்டு அப்புறம் புடவைன்னு எல்லாமே ரொம்ப விலைய சொந்த மாதிரி இருந்துச்சு. மேகலாக்கும் அதே கர்வம் தான். தான் கிட்ட அழகு இருக்கு, அறிவு இருக்கு, நகை நட்டு இருக்கு, விலைய சொந்த புடவை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில தான் தான் ஜெயிக்க போறேன்ற தற்பெருமையில அந்த பொண்ணு ரொம்ப விடாப்பிடியா இருந்தா. இப்படிப்பட்ட சூழல்ல கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன ஜெருங்க

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.

உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அந்த கல்யாண மண்டபத்தோட ஒரு மூலையில உட்கார்ந்து மாசி மாச திருவிழாக்காக கலர் கலரா இருக்கிற அழகழகான பூக்களை பூவிழி தொடுத்துட்டு இருந்தா. அவளோட கூடையில கனகாமரை பூ இருந்துச்சு, மல்லிகை பூ இருந்துச்சு, வாடாமல்லி பூ இருந்துச்சு. எக்கச்சக்கமான பூக்கள் கண்களை கவரக்கூடிய விதத்துல இருந்துச்சு. பூவிழியோட நிறம் அழகான கருமை நிறம். அவளோட கைகள்ல உழைப்போட தழும்புகள் அங்கங்க தெரிஞ்சபடி இருந்துச்சு. ஆனா அவளோட கண்கள் எப்பவுமே ஒரு நீர் பறவையோட கண்களை போல அமைதியாவும் தீர்க்கமாவும் இருந்துச்சு. தலைக்கணம் திமிருன்னு எந்த கெட்ட குணமும் இல்லாம அந்த பொண்ணு அமைதியா அவளோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தா. அந்த மண்டபத்துக்குள்ள போட்டி கோலாகலமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வரிசையா சேர்ல போய் உட்கார்ந்தாச்சு. வெளியில போட்டிய வேடிக்கை பார்த்துக்கிட்டும் பூக்களை தொடுத்துக்கிட்டும் பூவிழி உட்கார்ந்திருந்தா. அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விதமா அந்த மண்டபத்தோட வாசல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. பட்டாசு வெடிச்சபடி அந்த இடத்துல ஒரு கூட்டமே கூடி போச்சு. ஏன் அங்க கூட்டம் கூடுச்சுன்னா, ஊர்ல இருக்கிற ஆசிரமத்தை சேர்ந்த சில முதியவர்கள் அந்த போட்டிய பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படியே பக்கத்துல நடக்க போற திருவிழாவை பாக்குறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பாட்டி தன்னோட கண் பார்வை சரியா தெரியாம நிலத்தடு மாறி வாசல்ல இருந்த பந்தக்கால போய் உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா பந்தல்ல மோதி கீழே கூட அந்த பாட்டி விழுந்திருப்பாங்க. மண்டபத்து கிட்டதான் பாட்டி விழுந்தாங்க. ஆனா அத பார்த்து அந்த அழகி போட்டிக்கு வந்த முக்கவாசி பொண்ணுங்க அப்படியே தள்ளி போய் நின்னாங்களே ஒழிய பாட்டிக்கு வந்து யாருமே உதவ நினைக்கல. அப்படி அவங்க வராம இருந்ததுக்கான முக்கிய காரணமே தான் போட்டிருந்த டிரெஸ் களைஞ்சு போயிரும், மேக்கப் அழிஞ்சு போயிரும், அப்புறம் வேர்த்து கொட்டி எல்லாமே நாஸ்தியா போயிரும் நினைச்சிட்டு அங்க இருந்த முக்கவாசி பொண்ணுங்க தள்ளி போய் நின்னுட்டாங்க. வேடிக்கை பார்த்தபடியும் நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படி இருக்க மேகலை மட்டும் விதிவிலக்கா என்ன, தன்னோட புடவை சுருங்கிரும், நகை நட்டு ஏதாச்சும் தொலைஞ்சு போயிரும் சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியிலயே வரல, ஜன்னல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பேர் சொல்லி ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் 10 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த 10 பேர் ஸ்டேஜுக்கு போகணும். அதனால மேகலா மேடை கிட்ட போகல, சேர்லயும் உட்கார்ல. அந்த பாட்டி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜன்னல் கிட்டயே நின்னுட்டு இருந்தாங்க. அழகான பொண்ணுங்க எல்லாரும் பாட்டி கிட்ட போறதுக்கே தயக்கப்பட்டு இருக்கும் போது கையில பூச்சரத்தோட உட்கார்ந்திருந்த பூவிழி ஒரு நொடி கூட யோசிக்கல, கையில இருந்த பூ கூடைய அப்படியே போட்டுட்டு பாட்டி கிட்ட ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. உண்மையான அழகு எது அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பூக்குடைய அப்படியே போட்டுட்டு பாட்டி கிட்ட பூவிழி வேகமா போனாங்க. தன்னோட ரெண்டு கைகளாலையும் பாட்டிய தாங்கி பிடிச்சாங்க. உடனே அவங்கள கை தாங்களா கூட்டிட்டு வந்து பக்கத்துல இருந்த ஒரு சேர்லயும் உட்கார வச்சாங்க. பாட்டிக்கு கண்ணு மங்களா தெரியற காரணத்தினால அவங்களால சரியா நடக்க முடியாது. அப்படியே நடந்தாலும் கால் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. விசேஷத்துக்கு வந்ததுனால அவங்க எப்படியோ தட்டு தடுமாறி வந்தாச்சு. பாட்டி கீழே விழுந்தது கூட கவனிக்காம அவங்க கூட வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. வேடிக்கை பார்த்தவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க பாட்டி கூட வந்தவங்க அவங்கள விட்டு நகர்ந்து போக அந்த அம்மா மட்டும் அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தாங்க. கீழே விழுந்ததுலயே பாட்டியோட கால்ல சரியான அடி நல்லா சராச்சிருச்சு. ரத்தம் ஒரு பக்கம் வளைஞ்சிட்டு இருக்க பாட்டிமாவோட அழுகைய அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அப்பதான் பூவிழி பாட்டி குடிக்கிறதுக்கு தண்ணிய கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாட்டி குணமாகி பூவிழியோட கண்ணுங்களை தடவி, நீ நல்லா இருப்பம்மா, யாருமே கண்டும் காணாமலும் போறப்போ நீ மட்டும்தாமா எனக்கு உதவி பண்ணிருக்க. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா, இவ்வளோ அழகான பொண்ணு நீ அப்படின்னு பூவிழியோட கண்ணத்தை தொட்டு பார்த்து மனசார வாழ்த்துனாங்க. பாட்டியால பூவிழிய சரியா பார்க்க முடியல. மங்களாதான் அவங்களோட உருவமே தெரிஞ்சிச்சு. ஆனா குணத்தளவுல பூவிழி பேரழகியா பாட்டிக்கு தெரிஞ்சாங்க. பாட்டிமாவோட கண்கள்ல வழியிற கண்ணீர் வழியா பூவிழியோட முகம் அழகா பிரதிபலிச்சிச்சு. பாட்டிமா, நீங்க எங்க போனோம், உங்க கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களே, எங்க போனோம்னு சொல்லுங்க, உங்களை கொண்டு போய் நான் விடுறேன். விசேஷத்துக்காக வந்தேம்மா, மாசி திருவிழாக்கு அந்த பக்கத்து போவோம். என் கூட வந்தவங்க வெடி வெடிச்சுக்கிட்டு நல்லா கூச்சல் போட்டுட்டு போனதுல என்னை கண்டுக்கல, எனக்கும் வழி தெரியலம்மா. அதான் படபடான்னு வந்துச்சா அப்படியே தடுமாறி விழுந்துட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கட்டையில் அடிச்சிருக்கோம் என்ன. ஆமா பாட்டி, அதான் நான் உங்களை காப்பாத்திட்டேன்ல, கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போனோம்னு சொல்லுங்க, உங்களை நாங்க விட்டுறேன். திருவிழாக்கு தான் வந்தேன், அப்புறம் இங்க ஏதோ அழகி போட்டி நடக்குதாமே, ஒரு கல்யாண மண்டபத்துலதான் அது நடக்க போதுன்னு சொன்னாங்க. மங்களா எனக்கு கண்ணு தெரிஞ்சாலும் ஏதோ என் காதல ஏதாச்சும் கேட்கலமா, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த மண்டபத்துக்கிட்டையாச்சும் என்ன விடுறியா? நீங்க அந்த மண்டபத்து வாசல்ல தான் இருக்கீங்க, உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கவா? சரிம்மா. நல்லதா போச்சு, திருவிழா முடிச்சுட்டு எங்க ஊர்க்காரவங்க வந்ததும் நேரா இங்கதான் வருவாங்க. அவங்க வரும்போது மட்டும் எனக்கு சொல்லு, நான் அவங்க கூடயே போயிடுறேன். சரிங்க பாட்டி, நீங்க வாங்க, நான் உங்களை உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவிழி பாட்டிய கை தாங்களா உள்ள கூட்டிட்டு போனாங்க. நடக்கிற எல்லாத்தையும் அந்த போட்டியோட நடுவர் ஒண்ணு விடாம கவனிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்றேன் பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான்

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடிய வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: உண்மையான அழகு எது அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள்

போட்டியில கலந்துக்கிறதுக்காக மேகலாவோட நேரமும் வந்துச்சு. அங்கிருந்து எல்லா பொண்ணுங்களை விடவும் மேகலா கொஞ்சம் தனித்துவமா தெரிஞ்சாங்க. அது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் நகைனாலையான்னு தெரியல, ஆனா அவங்களுடைய நடை உடை பாவனைன்னு எல்லாமே ரொம்ப மேம்பட்டு இருந்துச்சு. அங்க உட்காந்துருந்த பொண்ணுங்க கூட அரசல் பொருசெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல, நல்ல பகுமானமா ட்ரெஸ் பண்ணிருக்கா, ஆளும் நல்ல அழகா இருக்கா, எப்படியும் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. யாருக்கிட்டயுமே அந்த பொண்ணு பேசல. யார் எப்படி இருந்தா நமக்கு என்னடி, ரிசல்ட் சொல்லட்டும், யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் அப்படின்னு அந்த போட்டிக்கு வந்திருந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. மேகலாக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை, தான் தான் அந்த போட்டியில ஜெயிக்க போறோன்னு. எல்லாரும் அவங்களுடைய திறமைய நல்லபடியா வெளிப்படுத்தியாச்சு. கடைசியில போட்டிக்கான முடிவுகளை அறிவிக்கிற நேரமும் வந்துச்சு. அப்போ அந்த போட்டியோட ஜட்ஜ் மேடைக்கு வந்து நின்னாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான போட்டிக்கு நான் நடுவரா வந்திருக்கேன். யாருக்கு பரிசு தர்றதுன்னு எனக்கு துளி அளவு கூட குழப்பமே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒளிய பிரதிபலிக்கிற இந்த சாதாரண கண்ணாடி காட்டுற அழகு, அப்புறம் வெளி தோற்றத்தை முகப்பூச்சால மேம்படுத்தி காட்டுற இந்த லிப்ஸ்டிக்கு ஐலைனர் இதெல்லாம் காட்டுற அழகு, அப்புறம் அடுத்தவங்க பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு போட்டியாளரும் போட்டிருந்த நகை துணிமணின்னு இது எல்லாத்துலயும் இருக்கிற அழகுன்னு பார்த்தா இது எதுவுமே அழகுன்ற வரிசையிலேயே வராது, எல்லாமே மாயைதான் அப்படின்னு அந்த சார் சொல்லும் போது அந்த கல்யாண மண்டபத்துல திரும்பவும் கூச்சலும் குழப்பமும் அதிகமானுச்சு. என்ன இவர் பேசுறாரு, அழகி போட்டினாலே மேக்கப் பாப்பாங்க, ட்ரெஸ் பாப்பாங்க, நடை உடை பாவனைன்னு எல்லாத்தையும் பாப்பாங்க, இவர் என்னடானா இது எதுவுமே அழகுல வராதுன்றாரு, என்ன பேசுறாரு இவரு அப்படின்னு அந்த ஸ்டேஜ்க்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்கன்னு இல்ல, அந்த மண்டபத்துல இருந்த முக்கால்வாசி பேரு அந்த ஜட்ஜ் சொன்ன தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க. ஒரு பொண்ணால அதை பொறுத்துக்க முடியல, நேரா மைக்கு பிடிச்சு அந்த சாரை பார்த்து நேராவே கேட்டுட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க, மேக்கப் போடாம நல்ல ட்ரெஸ் பண்ணாம எப்படி ஒருத்தவங்களுக்கு நீங்க பிரைஸ் கொடுக்கலாம்? நீங்க சொல்றத பாக்கும்போது இந்த போட்டிக்கு வந்திருந்த யாரும் நல்லாவே அவங்களோட திறமையை காட்டல, நீங்க சொல்ற மாதிரில இருக்கு. அப்புறம் அவங்களோட அழகு தோற்றம் நடை உடை இதெல்லாம் வச்சு நீங்க மார்க் போடலன்னா வேற எதை வச்சு சார் மார்க் போடுவீங்க? அது எந்த வகையில நியாயம் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டாங்க. அதுக்கு அந்த சார் என்ன சொல்லிருப்பாங்க, அவங்களோட தீர்ப்பு என்னவா இருந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான அலைபாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. நல்லா பேசுறீங்கம்மா, ஆனா உங்களுக்கு பொது நல்ல எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் வெளித்தோற்றம் மட்டும் அழகில்லம்மா, அடுத்தவங்களோட துயரத்தை பார்த்து துடிக்கக்கூடிய ஒரு மனுஷனோட குணம்தான் அழகு. அந்த அழகுதான் நிஜமானது. அதுதான் இந்த சுற்றுச்சூழலுக்கே பசுமையை சேர்க்கும். உண்மையான அழகுக்கு அடையாளமே அதுதான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா. இந்த வருஷத்துக்கான, அதுவும் இந்த கிராமத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகி இதோ இந்த மண்டபத்தோட ஓரத்துல நிக்கிற பூவெளிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கல்யாண மண்டபமே கைத்தட்டெல்லாம் அதிர்ந்துச்சு. ஆனா போட்டியில கலந்துகிட்ட எந்த பொண்ணும் பூவெளிக்காக கைத்தட்டவே இல்லை. அவங்களுக்கே இப்படி இருக்கும்போது மேகலாக்க சரியான கோபம் வந்துச்சு. பூவெளியால அத நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கை கால்லாம் அவங்களுக்கு புல் அரிச்சு போச்சு. உடனே மேகலா மேடைக்கு வேகமா போனாங்க. அவங்களோட கோபத்தை பார்த்து அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம், இங்க ஒரு பெரிய சண்டை நடக்க போது, போச்சு இந்த பொண்ணு என்ன பேச போறாளோ அப்படின்னு அங்க உட்காந்துருந்த பொண்ணுங்க அவங்களுக்குள்ள அரசல் பொரசலா பேசிக்கிட்டாங்க. மேடைக்கு வேகமா போன மேகலா அவங்க போட்டிருந்த வைர நகைகள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு பையிலையும் போட்டுக்கிட்டாங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பல கோடி. இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிற நகை, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ், நான் போட்டிருக்கிற செருப்புன்னு எல்லாமே விலைய சொந்தது. அதுக்கெல்லாம் நீங்க மார்க் போடாம அந்த பொண்ணுக்கு போய் மார்க் போட்டிருக்கீங்க. ஏன், எங்களோட முயற்சி எல்லாம் உங்களுக்கு பெருசாவே தெரியலையா? திறமைன்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இந்த போட்டிய பாருங்க, அவங்க உதவி பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குன்னு பாக்காதீங்க. இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அழகுதான் முக்கியம். அந்த வகையில எனக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு போய் கொடுக்கறீங்க. சபாஷ்மா, சூப்பரா பேசுறீங்க. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், அழகுன்றது முகத்தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற துணிமணி நகைகளை வச்சோ இல்லம்மா. இந்த போட்டியை பொறுத்தளவு நான் தான் இதோட நடுவர். சோ என்னோட தீர்ப்பு தான் இங்க முதன்மையானது. நான் யாரையும் குறை சொல்லல. இந்த போட்டியுடைய தீர்ப்பா நான் குணத்தை மட்டும்தான் பாக்குறேனே தவிர அழக பாக்கல. நான் மார்க் போட்ட அழகு எதுனா, ஒருத்தவங்களுக்கு மனசரங்கி உதவி பண்ற ஒரு பொண்ணோட நல்ல உள்ளம். அந்த வகையில பூவெளிக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்க முடியும். இங்க இருக்கிற யாருக்குமே நான் மார்க் போட முடியாதுமா. அழகு, தனித்துவம், நடை, உடைன்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் பிரைஸ் கொடுத்துருவேன். ஆனா உங்களை மாதிரி சண்டை போடுறவங்க கிட்டயோ, இல்ல தனக்கு கிடைக்கல மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பொறாமப்பட்டுக்கிட்டு வர்றவங்க கிட்டயோ என்னால பேசி ஜெயிக்கவும் முடியாது, மார்க் போடவும் முடியாது. இன்னைக்கான போட்டியுடைய வின்னர் பூவெளிதான் அப்படின்னு அந்த சார் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. மேகலாவால அதை தாங்கிக்கவே முடியல. கொஞ்சம் கூட அவங்க யோசிக்காம அங்கிருந்து சட்டுன்னு போயிட்டாங்க. அழகுன்றது முகத்துல பூசுற வண்ணம் மட்டும் இல்ல, அது உள்ளத்துல, அதாவது அகத்துல சுரக்கிற அன்பு. அதுக்கு முன்னுதாரணமா பூவெளிதான் அன்னைக்கு நடந்த போட்டியில இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் பூவெளிக்கு கிரீடத்தை போட்டு விட்டு அவங்களுக்கு சிறந்த அழகின்ற பட்டத்தையும் கொடுத்தாங்க. அந்த நிமிஷம் பூவெளிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, மன நிறைவாவும் இருந்துச்சு. உண்மையான அழகு எதுன்னு அந்த மண்டபத்துல இருந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த போட்டியில கலந்துகிட்ட பல பொண்ணுங்களும் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஒரு செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நேயர்கள் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனை அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான்.

0: காத்து கொஞ்சம் புயலா தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான் ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன். அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க. கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா? அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
2: சதாவா
1: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
2: புட்டேன்.
1: சபாஷ். நாவீர சூர
2: அடிக்கதுவா.
1: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
1: சாரு
2: சாரு
1: எதுக்கும் துணிஞ்ச வண்டா.
2: துணிஞ்ச வண்டா
1: யாரோட டா போடுறீங்க?
2: யாரோட
1: மாப்பிள்ள சும்மா மறக்காத மச்சான் சொன்னார்.

இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கரலம் பம்பம் ஐயா ஐயா ஹேய் நான் அப்பன் நான் என்றே மாமா எங்கேடே அம்பன் நக்கண்டாடே
1: வேலா வேலா இங்க கொஞ்சம் வாப்பா.
2: என்ன தாத்தா?
1: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
2: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
1: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
2: அது என்ன தாத்தா கரவாடை?
1: அதான் ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
2: ஏன் தாத்தா? இப்ப GPS காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
2: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
2: என்னது புரியலையே.
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
2: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தல?
2: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
2: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
2: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
2: தாத்தா கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
2: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
2: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
2: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
2: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போற.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம்.

0: முதல் சனி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று உன்னால் முடியும் தம்பி மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேப்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாழை இரண்டில் கொடுப்பாரு தீருவாறு காயிடுவாரு பறக்குதுவாரு கொப்புடுவாரு தப்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

போடுது பாரு, இருது பாரு, ஆயுது பாரு, அறகுது பாரு, எப்படி பாரு, எப்படி பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓரா ஓரா ஓரா ராஜா. சாட்டி கையில் கொண்டு வாங்க கண்டை காலை இரண்டு, போடுது பாரு, இருது பாரு, ஆயுது பாரு, அறகுது பாரு, எப்படி பாரு, அப்புது பாரு.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃப்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாம உங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்திவிட்டேன்.
2: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்திவிட்டாய்.
1: என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
2: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம ஃபோட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?

0: சொல்றது சரிதான். ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: வம்சம் இது அச்சத்தண்ணியில விளக்கறியும் தாராள வம்சம் இது அறிக்குருவி நாடாது மூணானடி தாளத்து முறையா கொண்டா

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.